நேயர்கள் அனைவருக்கும் புத்துணர்ச்சியான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸில் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 8ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 8ஆம் நாள், 2026ஆவது ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் 5:57.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6 மணி. இந்த இனிமையான காலை வேளையில் நிகழ்ச்சிகளை உற்சாகத்துடன் வழங்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஷபிலா. நிகழ்ச்சியின் துவக்கமாக குரலும் விளக்கமும் கேட்கலாம். இன்றைய குரல் அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் விருந்தோம்பல் அதிகாரத்தில் 87வது குரல் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் இணை துணைத்து என்பதொன்று இல்லை, விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். இதன் பொருள் விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும். குறளும் விளக்கமும் மீண்டும். இணை துணைத்து என்பதொன்று இல்லை, விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும். இன்றைய குறளும் விளக்கமும் அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் விருந்தோம்பல் அதிகாரத்தில் 87வது குரல் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் கேட்டீர்கள். தொடர்வது நமது நிலையத்தில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். ஆறு 6:15 இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம், 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும், 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம், 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு இடம்பெறும், 12:50 மெல்லிசை தொடர்ந்து சேர்ந்திசை. ஒன்று 10 எண்ணுயிர் தோழி, 1:55 பாடல் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் GTMSE கடன் உத்தரவாத திட்டம் 2026, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை இடம்பெறும், நிகழ்ச்சியில் கோபி வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.

இன்று மாலை 5:30 திரையிசை, 6 நிகழ்ச்சி நிரல், 6:10 பா மாலை, 6:40 முல்லைவனம், 7 திரைகானம், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10:00 அரங்கிசை, 11:00 நிகழ்ச்சி நிரல். நேர்களே, நமது நிலையத்தில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் தாகும்.

0: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க கூட்டலும் கழித்தலும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
1: கூட்டலும் கழித்தலும் என்று சொல்லும்போது இது ஒரு கணக்கு என்று எண்ணத் தோன்றும். ஆனால் அது உண்மையல்ல. இது கணக்குத்தான், ஆனால் கணக்கு அல்ல. எப்படி, எவ்வாறு, எவ்விதம் என்று எட்டி சிந்தித்தோமானால் சரியான தீர்வு கிடைக்கும். கடவுள் நமக்கு தந்த அரிய வரம் நம் வாழ்க்கைதான். வாழ்க்கை என்பது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான ஒரு பயணம். வாழ்க்கை பயணம் மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையா என்பதெல்லாம் நம் உள்வினைப்படி இறைவன் போடும் கணக்கு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வின் பயன் கிட்டும், அதுவும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது உறுதி. வாழ்க்கையின் பரிமாணங்கள் பல. குடும்பத்தினரோடு கூடி வாழும் குடும்ப வாழ்க்கை, சமுதாய மக்களோடு சமமாக வாழும் வாழ்க்கை, தேச மக்களோடு சேர்ந்து வாழும் தேசிய வாழ்க்கை. இவற்றுள் குடும்ப வாழ்க்கைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பது தெளிவு. உயர்வு தாழ்வு நிலை ஏற்படுமேயானால் அங்கே நல்ல உணர்வுகள் அடிபட்டு போய்விடும். அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. அன்பு அதனை கூட்டி வம்பு அதனை கழிக்க வேண்டும். அன்பு என்பது வானத்தில் காணப்படும் வட்ட நிலவு போல அனைவரையும் தன்பால் ஈர்க்கும். ஆனால் வம்பு என்பது காற்றடைத்த பந்தினை போல எவ்வளவு உயரமாக தூக்கி போட்டாலும் கண்டிப்பாக கீழே விழுந்தே தீரும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது நாடு. பரந்து விரிந்து இனம் மதம் மொழி என்னும் பலவித வேறுபாடுகளை தன்னகத்தே கொண்டது நம் நாடு. நாடு நலம் பெற்று வாழவும் வளம் கண்டு பொலியவும் எதை கூட்ட வேண்டும் என்றால் முதலில் மனித நேயம். அதன் பின்னால் அணிவகுத்து நிற்பதுதான் தேசபக்தி, நாட்டுப்பற்று எல்லாம். மனித நேயம் நமது மனங்களில் கூட வேண்டும் என்று விரும்பும் போது எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் தாயின் மக்கள் என்ற எண்ணமானது தானாகவே மேலோங்கும். பள்ளி கணக்கு எண்களால் ஆனது, ஆனால் வாழ்க்கை கணக்கு என்பது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. நல்ல எண்ணங்களே நல்ல விதமான செயல்களுக்கு வழிவகுக்கும். பள்ளி கணக்கு எண்களை கூட்டவும் கழிக்கவும் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை என்னும் அனுபவ பாடமானது எதை எந்த வகையில் கூட்ட வேண்டும், எவ்வவற்றை எப்படி கழிக்க வேண்டும் என்று

0: கருதிவிட நமக்கு எடுத்துரைக்கும். எனவே நமக்கு கிடைக்கும் தீர்வும் நாம் உயர்வுற வாழ்வதற்கு உற்ற துணையாக இருக்கும் என்பது உறுதி. அன்பு, பண்பு, கருணை, கனிவு, பாசம், நேசம், தேசபக்தி, ஒருமைப்பாடு, இவை அனைத்தையும் நம்மால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கூட்டுவோம். பழிவாங்கும் எண்ணம், பராமை, சண்டை, சச்சரவு, ஒற்றுமை இன்மை, இவை அனைத்தையும் நம் வாழ்விலிருந்து மொத்தமாக கழிப்போம். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை கணக்குக்கு சரியான தீர்வும் விடையும் கிடைக்கும். சரியான விடை எழுதி நாம் நமது வாழ்க்கை பாடத்தில் 100% தேர்ச்சி பெறுவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6:15.

எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், நமது கனவுகள் யாவும் மெய்ப்பட வேண்டும் என்ற மகாகவி பாரதியாரின் வேண்டுகோளோடு நமது எண்ணங்களும் வேண்டுதல்களும் நிறைவேற வேண்டும் என்று இந்த இனிமையான காலை பொழுதில் பிரார்த்திப்போமா? இறைவனை வணங்கும் நேரம் இது. இணைவோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பி. சுசீலா பாடிய பாடல்.

நேரம் 6:20. பக்திமாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. புன்னகையே அன்பின் சின்னம், அதுவே நாம் பிறருக்கு கொடுக்கும் அழகிய பரிசு, கூறுகிறார் அன்னை தெரேசா. தொடரும் பாடல் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் பாடியது.

இன்று நீ இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை படைத்த இறைவன் உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது, கூறுகிறது திருக்குர்ஆன். தொடரும் பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடியது.

நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும், கூறுகிறார் கௌதம புத்தர். தொடரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் பாடியது.

0: சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வோமே என்ற சிந்தனையுடன் நிறைவு பெறுவது பக்தி மாலை. நேரம் 6:36. தொடர்வது
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
2: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கால்நடை வளர்ப்போருக்கான அறிவிப்பு. 63 காலப்பட்டி பிரிவு, சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 30 தேதியன்று ஆடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 0422226995 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் 5:30 to 4:00. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இனி வேளாண் அறிவுரைகள் சிலவற்றை கேட்போமா? மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். வறண்ட வானிலையை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ள வேண்டும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்க வேண்டும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். பருத்தியில் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை பாலித்தீன் பைகளில் போட்டு நாற்றுகளை தயார் செய்த பின்னர் பாடுவாசி நடுவதற்கு உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழைக்கு முட்டு கொடுக்க வேண்டும். நாற்று அழுகல் நோயை மேலாண்மை செய்ய 2.5 கிலோ டிரைகோடர்மா விருடியை 300 கிலோ எருவுடன் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க

கோழி கூடாரங்களைச் சுற்றிலும் சாக்குப்பைகளை தொங்கவிட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சின்ன வெங்காயத்திற்கான விதைப்புக்கு முந்தைய விலை முன்னறிவிப்பு. சின்ன வெங்காய உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முன்னணியில் உள்ளது. மேலும் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. 2024-25 ஆண்டில் 0.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம் ஹெக்டேருக்கு சராசரியாக 12 டன் என்ற உற்பத்தி திறனுடன் 5.28 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் திண்டுக்கல், திருப்பூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்கள் இதன் முக்கிய உற்பத்தி பகுதிகளாகும். உள்நாட்டு தேவை பெரும்பாலும் இப்பிராந்திய உற்பத்தியின் மூலமும் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வரும் வரத்துகள் மூலமும் ஈடு செய்யப்படும். அதேவேளையில் தமிழ்நாடு ஒரு முக்கிய ஏற்றுமதி மையமாகவும் செயல்பட்டு இலங்கை, வங்காளதேசம், மலேசியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் சந்தைகளுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வர்த்தக வட்டாரங்களின்படி நடப்பு பருவத்தில் சின்ன வெங்காயத்திற்கு சர்வதேச அளவில் நல்ல தேவை இருப்பதால் மொத்த வெங்காய உற்பத்தியில் தோராயமாக 5-10% வரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது பெரம்பலூர், தாராபுரம், பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளிலிருந்து அறுவடை செய்யப்படும் புதிய சின்ன வெங்காய வரத்து திருச்சி மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள முக்கிய சந்தைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் கடந்த 15 ஆண்டுகளாக திண்டுக்கல் சந்தையில் நிலவிய வெங்காயத்தின் விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வுகளையும் மேற்கொண்டது. ஆய்வுகளின் அடிப்படையில் தரமான சின்ன வெங்காயத்தின் சராசரி பண்ணை விலை அறுவடையின் போது கிலோவிற்கு 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் இதுவரை கூறிய சந்தை ஆலோசனை அடிப்படையில் முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகின்றனர். மேலும் சந்தை விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 3, மேலும் தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள பேராசிரியர் மற்றும் தலைவர் காய்கறி பயிர்கள் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 3 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்காச்சோளத்தின் முன் விதைப்பிற்கான விலை முன்னறிவிப்பு கேட்கலாம். நம் நாட்டில் மக்காச்சோளத்தின் தேவையானது ஊட்டச்சத்து மற்றும் வர்த்தக ரீதியின் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகின்றது. மேலும் கால்நடை மற்றும் கோழி தீவனங்கள், தொழிலக பயன்பாடு, எத்தனால் பயன்பாடு, உயிர் நெகிழி உபயோகம் போன்ற காரணிகளால் முக்கிய வர்த்தக பயிராக மக்காச்சோளம் விளங்குகிறது. இந்திய அரசாங்கத்தின் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகத்தின் 3வது மதிப்பீட்டின்படி 2025-26 ஆண்டில் மக்காச்சோளம் 10.74 மில்லியன் ஹெக்டேரில் பயிரிடப்பட்டு 55.10 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பானது இயல்பை விட தாழ்ந்த தென்மேற்கு பருவமழை பொழிவு, மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்படும் மாநிலங்களான கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் நிலவும் என்பதால் இது பரப்பு மற்றும் உற்பத்தியை மட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலநிலை காரணிகள் மற்றும் சென்ற ஆண்டின் அதிக மக்காச்சோள உற்பத்தியினை மேற்கு ஆசிய நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை உயர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி வர்த்தகங்களால் நடுநிலைப்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2025-26 சுமார் 0.54 மில்லியன் ஹெக்டேரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு 3.3 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது நம் மாநிலத்தின் தேவையில் சுமார் 50% மட்டுமே எஞ்சிய தேவைக்கு பிற மாநிலங்களின் இறக்குமதியையே தமிழகம் நம்பியுள்ளது. சேலம், நாமக்கல், திண்டுக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருப்பூர், விழுப்புரம் மாவட்டங்களில் மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை நுண்ணறிவு மையம் உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை சந்தையில் கடந்த 15 ஆண்டுகளாக நிலவிய மக்காச்சோள விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வும் மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் அறுவடை காலத்தில் நல்ல தரமான மக்காச்சோளத்தின் பண்ணை விலை ஒரு குவிண்டாலுக்கு 2200 ரூபாய் முதல்
2,400 ரூபாய் வரை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தகுந்த

0: விதைப்பு முடிவுகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் சிறுதானியங்கள் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் நேற்று இரவு அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், கடந்த 2.5 மாதங்களில் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனை உறுதி செய்ய மறுதேர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சிறிய பிரச்சினை அல்ல என்றும் இதை அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தாம் உத்தரவிட்டதாகவும் அதன் வரைவு அறிக்கை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனைக்கான விதிகள் குறித்தும் விரைவு நீதிமன்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட பின் இதுகுறித்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பான அறிமுக கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அவர், இந்த மாநாடு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெறும் என்று கூறினார். இதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாடு நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். இத்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களில் இருந்து மேற்கொள்ளப்படும் மின் உற்பத்தி 2014ஆம் ஆண்டில் 75 GW இருந்தது என்றும் தற்போது அது 298 GW அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார். விரைவில் இது 300 GW எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடுகள் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் விடுதிகளில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதி காப்பாளர்கள் தவறு செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்.
1: மாணவர்களுக்கான அந்த உணவு தரமா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்குறோம், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாணவருடைய கல்வி வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்கு. அவங்க படிக்கணும்னா அவங்க நல்ல உணவு வந்து இருந்தாதான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், ஸ்ட்ரென்தனா இருந்தாதான் அவங்க வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியும். 3 விடுதிகளை நம்ம வந்து ஆய்வு செய்யறோம். அது சில குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கறது எந்த மட்டக்கட்டும்ல, அதனால அந்த குறைகளை வந்து நாங்க கேட்டறிஞ்சு சரி செய்வதற்கு மாணவர்கள் நலன் கறி இதெல்லாம் செய்யணும் இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத எந்த மாற்றுக்கட்டும் இல்லை. தமிழ்நாடு முழுக்க விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும்,

0: அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாம்பு கடித்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை தாமதமானதால் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவரின் கால் விரலை எலி கடித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது தவிக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தவிக ஆட்சியில் காவல் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் பொள்ளாச்சியில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லாத இந்தியா இயக்கம் தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களிலும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். பிரான்சில் லேஜ் பகுதியில் கடும் காட்டுத்தீ காரணமாக 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 215,000 ஊராட்சிகளில் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் 100-ஆண்டு விழாவையொட்டி சாகித்ய அகாடமி சார்பில் செப்டம்பர் மாதம் திருச்சியில் நினைவு கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 6,32,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் மேலும் 2 மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிவகாசியில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரியசக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இரு அணிகளுக்கும் இடையிலான 2020 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 6:55.

0: தொடர்வது நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வீட்டு தோட்டம் சுற்றுச்சூழலின் சமநிலையை காப்பதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இது காற்று மாசுபாட்டை குறைத்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகிறது. மேலும் நகரங்களில் ஏற்படும் வெப்பநிலை உயர்வை தடுத்து பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்த உதவுகிறது. தாவரங்கள் காற்றில் உள்ள நச்சு வாயுக்கள் மற்றும் தூசிகளை வடிகட்டி சுத்தமான காற்றை வழங்குவதால் காற்றின் தரம் மேம்படுகிறது. பல வகையான பூக்கள், மூலிகைகள் மற்றும் மரங்கள் பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளை போன்ற நன்மை தரும் பூச்சிகளுக்கு உறைவிடமாக அமைகின்றன. வீட்டு தோட்டங்களில் மக்கிய இலைகள், இயற்கை உரங்கள், வீட்டு கழிவுகள் போன்றவை பயன்படுத்தப்படுவதால் மண் வளம் அதிகரிக்கிறது. மழைநீர் சேகரிப்பு போன்ற முறைகள் நீர் வளத்தை பாதுகாக்க உதவுகின்றன. வீட்டிலேயே கீரைகள், காய்கறிகள் வளர்ப்பதால் கடைகளில் இருந்து காய்கறிகளை வாங்குவதற்கும் அவற்றை எடுத்து வருவதற்கும் ஆகும் போக்குவரத்து மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாடும் குறைகிறது. நாமும் நமது வீட்டிலும் நமது அண்டை பகுதிகளிலும் தோட்டங்களை அமைத்து சுற்றுச்சூழலின் பாதுகாப்பிற்கு ஒரு சிறு பங்களிப்போம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஏஆர் ரஹ்மான் இசையில் அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து பாடியவர்கள் ஹரிணி, கல்யாணி மேனன் மற்றும் நெய்வேலி ராமலட்சுமி. ஆகாஷ்வாணி கோயமுத்தூர். நேரம் 7:01.

0: காந்தி அஞ்சலி.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் 5 பாகத்தில் வழக்கு வாபஸாயிற்று என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து பிரஜ்கிஷோர் பாபுவின் பெயரை கெடுத்துவிட தோட்ட முதலாளிகள் சகலவிதமான முயற்சிகளையும் செய்தார்கள். ஆனால் அவர் மீது எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் அவதூறுகளை கூறினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு மக்களிடையே மதிப்பு அதிகரித்தது. இப்படி அதிக ஜாக்கிரதையாக காரியம் செய்ய வேண்டியிருந்த நிலையில் மற்ற மாகாணங்களில் இருந்த தலைவர்கள் யாரையும் அழைப்பது சரியல்ல என்று எண்ணினேன். தமக்கு தகவல் அனுப்பியதும் நான் விரும்பும் போது உடனே வர தயாராக இருப்பதாக பண்டித மாளவியா எனக்கு வாக்குறுதி அனுப்பியிருந்தார். ஆனால் அவருக்கு நான் தொந்தரவு கொடுக்கவில்லை. இப்போராட்டம் ஒரு ராஜ்ய போராட்டமாகிவிடாதபடி பார்த்து கொண்டேன். ஆனால் தலைவர்களுக்கும் முக்கியமான பத்திரிகைகளுக்கும் பிரசுரிப்பதற்காக அல்ல, அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக அப்போதைக்கப்போது சமாச்சாரத்தை அறிவித்து வந்தேன். ராஜ்ய கலப்பில்லாத ஒரு போராட்டத்தின் முடிவு ராஜ்ய பலனுடையதாகவே இருக்கலாம். ஆயினும் அப்போராட்டத்திற்கு ராஜ்ய தோற்றத்தை அழித்து விடுவதானால் அதற்கு தீமையையே உண்டாக்கி விடுகிறோம் என்பதை பார்த்திருக்கிறேன். ஆகவே ராஜ்ய கலப்பில்லாமல் வைத்திருப்பதனாலேயே அதற்கு உதவி செய்ய முடியும். மக்களுக்கு தன்னலமற்ற வகையில் எந்த துறையில் தொண்டு செய்தாலும் முடிவில் அது நாட்டிற்கு ராஜ்ய வகையில் உதவி செய்வதாகவே இருக்கும். இந்த உண்மைக்கு சம்பாரன் போராட்டம் ஒரு ருஜுவாகும். வேலை முறைகள். சம்பாரன் விசாரணையின் முழு விவரத்தையும் கூறுவதென்றால் சம்பாரன் விவசாயிகள் அச்சமயத்திலிருந்த நிலைமையை பற்றி கூறுவதாகவே அது ஆகும். ஆனால் இந்த அத்தியாயங்களுக்கு அது பொருத்தமில்லாதது. சம்பாரன் விசாரணை சத்தியம் அகிம்சை ஆகியவற்றில் ஒரு தைரியமான சோதனையே ஆகும். அந்த நோக்கத்துடன் பார்க்கும்போது எழுதத்தக்கவை என்று எனக்கு தோன்றியவற்றை மாத்திரமே நான் வாரந்தோறும் எழுதி கொண்டு வருகிறேன். இந்த விசாரணையை குறித்து மேலும் விவரமாக அறிய விரும்புவோர் ஹிந்தியில் ஸ்ரீ ராஜேந்திர பிரசாத் எழுதியிருக்கும் சம்பாரன் சத்தியாகிரகம் என்ற நூலை பார்க்கவும். இந்த அத்தியாயத்துக்கு உரிய விஷயத்தை இனி கவனிப்போம். கோரக்பாபு தம் வீட்டை காலி செய்துவிட்டு வேறிடத்துக்கு செல்லும்படி செய்யாமல் அவர் வீட்டிலேயே இந்த விசாரணையை நடத்தி வருவது என்பது இயலாத காரியம். எங்களுக்கு தங்கள் வீட்டை வாடகைக்கு கொடுக்கும் அளவுக்கு மோதிகாரி மக்களுக்கு இன்னும் பயம் போய்விடவில்லை. என்றாலும் பிரஜ்கிஷோர் பாபு சாமர்த்தியமாக ஒரு வீட்டை பிடித்து விட்டார். அதை சுற்றித்திருந்த இடம் நிறைய உண்டு. அவ்வீட்டுக்கு நாங்கள் மாறினோம். பணம் இல்லாமல் வேலையை நடத்தி கொண்டு போவது என்பது சாத்தியமாக இல்லை. இது போன்ற வேலைக்கு பண உதவி செய்யுமாறு பொதுமக்கள்

அவர்களுக்கு வேண்டுகோள் வெளியிடும் வழக்கமும் இதுவரை இல்லை. பிரஜ்கிஷோரும் அவர் நண்பர்களும் முக்கியமான வக்கீல்கள். அவர்களே பணம் கொடுத்து வந்தார்கள். சமயம் நேர்ந்த பொழுதெல்லாம் நண்பர்களிடமிருந்தும் பெற்று வந்தனர். பணம் கொடுக்கக்கூடிய வசதியில் தாங்களும் தங்களை போன்றவர்களுமே இருக்கும்போது பண உதவி செய்யுமாறு பொதுமக்களை அவர்கள் எப்படி கேட்க முடியும்? அதுவே வாதம் என்று தோன்றியது. சம்பாரன் விவசாயிகளிடமிருந்து எந்தவிதமான பண உதவியையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று முடிவு செய்து கொண்டு விட்டேன். ஏனெனில் தவறான அபிப்பிராயம் ஏற்படுவதற்கு அது நிச்சயம் இடம் கொடுத்துவிடும். இந்த விசாரணையை நடத்துவதற்காக என்று பண உதவி கோரி பொதுவாக தேச மக்களுக்கு வேண்டுகோள் விடுவதில்லை என்றும் உறுதி செய்து கொண்டேன். ஏனெனில் அவ்விதம் தேச மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தால் இது அகில இந்திய விஷயமாகவும் இராஜ்ய விஷயமாகவும் ஆகிவிடக்கூடும். பம்பாயிலிருந்து நண்பர்கள் ரூபாய் 15,000 கொடுப்பதாக கூறினர். ஆனால் அவர்களுக்கு வந்தனம் கூறி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டேன். பிரத்கிஷோர் பாபுவின் உதவியை கொண்டு சம்பாரனுக்கு வெளியில் இருக்கும் பணக்காரர்களான பீகாரிகளிடமிருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வசூலித்துக் கொள்வது மேற்கொண்டும் தேவைப்பட்டால் ரங்கோனிலிருந்த என் நண்பர் டாக்டர் பிஜே மேத்தாவிடம் கேட்பது என்று முடிவு செய்து கொண்டேன். எவ்வளவு தேவைப்பட்டாலும் அனுப்புவதாக டாக்டர் மேத்தா உடனே ஒப்புக்கொண்டார். இவ்விதம் பணத்தை பற்றி கவலையே எங்களுக்கு இல்லாது போயிற்று. சம்பாரனில் வறுமை நிலைக்கு ஏற்ற வகையில் மிகவும் சிக்கனமாகவே செலவு செய்வது என்று நாங்கள் உறுதி கொண்டதால் பெருந்தொகை எங்களுக்கு தேவைப்படுவதற்கும் இல்லை. உண்மையில் பெருந்தொகை எங்களுக்கு தேவைப்படவில்லை என்பதையே முடிவிலும் கண்டோம். மொத்தத்தில் 3,000 ரூபாய்க்கு மேல் நாங்கள் செலவு செய்யவில்லை என்றே எனக்கு ஞாபகம். நாங்கள் வசூலித்ததில் சில 100 ரூபாய்களை மீதப்படுத்தியும் விட்டோம். ஆரம்ப நாட்களில் என்னுடைய சகாக்கள் விசித்திரமான வகையில் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். இதை குறித்து நான் இடைவிடாமல் அவர்களை பரிகாசம் செய்து வந்தேன். அந்த வக்கீல்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலைக்காரன் ஒரு சமையல்காரன் ஆகையால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சமையல், இரவில் நடுநிசையில் கூட சாப்பிடுவார்கள். அவர்கள் தங்கள் செலவுக்கு தாங்களே ஏற்பாடு செய்து கொண்ட போதிலும் கால நேர ஒழுங்கின்றி அவர்கள் நடந்து கொண்டு வந்தது எனக்கு ஒரே கவலையாக இருந்தது. நாங்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டதால் எங்களுக்குள் தவறான அபிப்பிராயங்கள் ஏற்பட்டுவிடும் என்பதற்கில்லை. நான் பரிகாசம் செய்ததை நல்ல உணர்ச்சியுடனேயே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முடிவில் வேலைக்காரர்களையெல்லாம் அனுப்பிவிடுவது, எல்லா சமையல்களையும் ஒன்றாக்கி விடுவது, குறிப்பிட்ட காலமுறையை அனுசரிப்பது என்று ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் எல்லோருமே சைவ உணவு சாப்பிடுகிறவர்கள் அல்ல. ஆனால் 2 வகை சமையல் என்றால் செலவு அதிகமாகும். ஆதலால் சைவ சமையலே வைத்துக் கொள்வது என்றும் தீர்மானமாயிற்று. சாப்பாடு எளிமையாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துவது அவசியம் என்றும் கருதப்பட்டது. இந்த ஏற்பாடுகள் எங்கள் செலவை அதிக அளவுக்கு குறைத்துவிட்டன. அதோடு ஏராளமான நேரமும் உழைப்பும் மீதமாயின. இவை இரண்டும் நாங்கள் மேற்கொண்டிருந்த வேலைக்கு மிகவும் தேவையாகவும் இருந்தன.

0: காந்தி அஞ்சலி.
1: நேரம் 7:08. மதுர கீதத்தில் இணைவோம் நேர்களே. மதுர கீதமாய் ஒலிக்கும் பாடல் இளையராஜா இசையில், பவதாரணை மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில், ராசையா திரைப்படத்திலிருந்து.

மதுர கீதமாய் ஒலித்தது இந்த பாடல். நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். 10 மணிக்கு போவோமா ஊர்கோளம், 10:30க்கு கவிதையும் கானமும் கேட்கலாம். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். 12:10க்கு

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ருமேனியா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ருமேனியா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்டில் அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோச டேனுடன் பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர், இரு நாடுகளும் கடந்த 20 ஆண்டுகளாக வலுவான நல்லுறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இது மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ருமேனியா உடனான வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள், சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புக்காரெஸ்டில் இன்று நடைபெறும் இந்தியா ருமேனிய வர்த்தக மைய கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றவுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் சண்டிகரில் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய திரு நட்டா, இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். தொற்றும் நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இந்த சூழலில் நோய்களை கட்டுப்படுத்த வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது சுகாதார சவால்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை திறம்பட எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். காசநோய் பாதிப்பில் உலக அளவில் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 50% கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நோயை ஒழிக்க இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இந்த முயற்சியில் விரைவான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள் தொடர்பான ஒத்துழைப்பு, சுகாதார தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றையும் அதிகரிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 16வது பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் பிரகடனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிலிப்பைன்ஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க மணிலா சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்டினாண்ட் மார்கோஸை சந்தித்து பேசினார். இந்தியா பிலிப்பைன்ஸ் ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை வலுப்படுத்துவது குறித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டாம் பெரன்சன், இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு மிலிபேண்ட், ஓமன் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் பதர் பின் ஹமத் ஆகியோரையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். 167வது

0: மாணவரை தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860 வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24 இந்தியாவில் வருமான வரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்க உள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொள்ளவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்றார். அந்த பேச்சுவார்த்தையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டாவுடன் இணைந்து தாம் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக கடந்த 24 4 மாணவ பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நலன் கருதி சுமூக தீர்வை எட்டும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்துள்ள உறுதிமொழிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மாணவர்களும் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சு நேற்றிரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் திரு JP நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உறுதிமொழிகளை வழங்கியதை அடுத்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வன்முறைக்கு இடமளிக்காத வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முன்னதாக உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி சோனம் வாங்சுவை கேட்டுக் கொண்டிருந்தார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர மாநிலத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு முரளிதர் மொஹைல், கூட்டுறவு இயக்கத்தில் முன்னோடி மாநிலமாக மகாராஷ்டிரா விளங்குவதாக தெரிவித்தார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்ட பிறகு நாடு முழுவதும் இத்துறையில் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் 200,000 புதிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் 40,000 சங்கங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்க 3,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு முரளிதர் மொஹைல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தில்லி மற்றும் குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பாரத் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையிலும் கூட்டுறவு செயல்பாடுகள் வலுவடையும் என்றும் திரு பட்னாவிஸ் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028 வரையிலான செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், உத்தராகண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் தொடக்க விழாவில் இந்தியாவின் மீராபாய் சானு மற்றும் லவ்லின்னா போர்கோஹேன் ஆகியோர் தேசிய கொடியுடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 74 காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் குத்துச்சண்டையில் இந்தியாவின் லவ்லின்னா போர்கோஹேன் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று இந்தியாவுக்கு முதலாவது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:25. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கோயம்புத்தூர் பந்தய சாலையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 முதல் 4 வரை தாமஸ் பார்க், காமராஜர் சாலை, பந்தய சாலை, அவினாசி சாலை, அண்ணா சிலை முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை, திருச்சி சாலையில் கண்ணன் டிபார்ட்மெண்ட் முதல் ராமநாதபுரம் சிக்னல் வரை, புளியகுளம் சாலையில் சுங்கம் முதல் விநாயகர் கோவில் வரை, ராமநாதபுரம் 80 சாலை, ஸ்ரீபதி நகர், சுசீலா நகர், ருக்மணி நகர், பாரதி நகர் 1 முதல் 6 வரை, பாப்பம்மாள் லே அவுட், பார்க் டவுன், கருணாநிதி நகர், அங்கண்ணன் வீதி மற்றும் பிற பகுதிகளில் இன்று மின் விநியோகம் தடைபடும் என்று அறிவிக்கப்படுகிறது. சேவை செய்திகள். கோவை ராமநாதபுரம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ நரசிங்க பெருமாள் திருக்கோவிலில் 45வது மகோத்சவம் நிகழ்வில் இன்று மதியம் கருட கொடியேற்றம் நடைபெறும். குமாரபாளையம் தென்பண்டரிபுரம் விட்டலபுரி அருள்மிகு பாண்டுரங்கர் திருக்கோவிலின் 99வது ஏகாதசி மகோத்சவ விழாவின் இன்று மாலை 6 மணிக்கு கொடியேற்று விழா நடைபெறும். நிழல் பாதுகாப்பான சமூகத்திற்காக ஒன்றிணைவோம். QR குறியீடு அடிப்படையிலான நவீன பொது பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். தமிழகத்தின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாவட்டங்களில் ஒன்றான கோவை மாவட்டத்தில் சுமார் 40.11 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் 2272 மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், 1000 தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் வசித்து வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் புதிய அணுகுமுறைகள் அவசியமாகியுள்ளது. அந்த தேவையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள நிழல் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களது கைபேசியின் மூலம் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து காவல்துறையுடன் உடனடியாக தொடர்பு கொண்டு உதவி கோருவதோடு தங்களது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் முக்கிய தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும். இத்திட்டம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாஸ்டர் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படும். இத்திட்டம் காவல்துறையின் அணுகலை மேலும் எளிமையாக்கி அவசரகால பதில் நடவடிக்கைகளில் வேகத்தை அதிகரிப்பதுடன் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் பிற பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பான சமூக சூழலை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேவை செய்திகள்.

கேட்டீர்கள். நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை இடம்பெறும். கோபி வட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில். இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:30. மனதில் என்றும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் பாடல்களை கேட்கும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா மற்றும் பி. பி. ஸ்ரீனிவாஸ் குரல்களில் ஜி. ராமநாதன் இசையில்.

0: நினைத்தாலே இனிக்கும். தொடரும் பாடல் மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து ஜிக்கி மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடியது, ஜி ராமநாதன் இசையில்.
1: நாடகமெல்லாம்

0: நேரம் 7:40. மனதில் என்றும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் பாடல்களை கேட்கும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. தொடரும் பாடல் நான் பெற்ற செல்வம் திரைப்படத்திலிருந்து தி ராமநாதன், இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.
1: நான்

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஆனந்தி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடியது.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவேன். உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மாமா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் 7:48. மனதில் என்றும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் பாடல்களை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

போவோம்மா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும் நிகழ்ச்சி உங்களுக்காக. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8:00. இந்த நிமிடத்தை இனிமையாக மாற்றுவோமே இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியுடன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து, பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில்.

நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இந்த நேரம் இனிய நேரம். தொடரும் பாடல் இளையராஜா இசையில், தீபன் சக்கரவர்த்தி மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து.

0: agreements in the fields of science and technology, education and sports. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8:30. மனம் கவரும் பாடல்களை கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியின் முதல் பாடல் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில்.
2: பி எம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விளம்பரத்திற்கு பிறகு பாடல் ஒலிக்க இருக்கிறது.

மனம் விரும்புதே நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குரல்களில் காக்கிச்சட்டை திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை இடம்பெறும். கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். மனம் கவரும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில்.

0: ஒலித்த பாடல் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து. மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில். ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 8:46. மனம் கவரும் பாடல்களை மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி. அரங்கிசை. மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவல். ஜலஜாக்ஷி. மனம்புச்சாவடி வெங்கடசுப்பையர் இயற்றிய ஹம்சத்வனி ராக வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதிதாளம்.

நேரம் 9:26 20 நொடி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாலகோபால பைரவி ராகம் ஆதிதாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வேலூர் பி எம் எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக 26 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு மத்திய அரசின் உறுதிமொழிகளை ஏற்று போராட்டத்தை கைவிட்டுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO உருவாக்கிய குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹேல் கூறியுள்ளார். வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறிய கிராம பகுதியில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2160 ரூபாய் குறைந்து 1,05,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டியுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூரில் இன்னைக்கு கேட்க போறீங்க போவோமா ஊர்கோளம். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு ஊருக்கு போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. ஓகேவா? ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாரத்தில் உள்ள ஒரு ஊர், என் திருவேங்கடபுரம். இந்த ஊருக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். சரி, இது வந்து ஒரு வில்லேஜ், கிராமம். ஸோ கிராமம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே மனசில் நினச்சிட்டு அப்படியே நம்மளெலாம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். யார் வேணாலும் வரலாம் என் கூட, வாங்க நம்ம போகலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பத்து மணி 9 நிமிஷம் 44 நொடி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூரில். போவோமா ஊர்களம். இன்றைக்கி வந்து என் திருவேங்கடபுரம், அங்கே தான் வந்து நம்ம இருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம். சரி, இது ஏன் என் திருவேங்கடபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்த் திருவேங்கடபுரம். நார்த் அப்படிங்கிறது வடக்கு, அதனால் என் அப்படின்னு சுருக்கி என் திருவேங்கடபுரம் அப்படின்னு சொல்லி இதோட பேர் எல்லோரும் கூப்பிட்ருக்காங்க. பட் திருவேங்கடபுரம் தான் யூஸ்வலாக சொல்லுவாங்க. நம்ம பஸ்லெலாம் டிக்கெட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை சொல்ல முடியும். பட் நம்ம வந்து எங்கேயாவது எழுதணும் அப்படின்னா, இந்த அட்ரஸ் எழுதி அனுப்புறது அப்படின்னா என் திருவேங்கடபுரம் அப்படின்னு தான் எழுதணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் வட்டாரத்தில் இருக்குது. வடக்க பார்த்தீங்கன்னா வாட்ராப் வட்டாரம், கிழக்கே வந்து சிவகாசி வட்டாரம், அதே மாதிரி தெற்கில் வந்து வேம்பக்கோட்டை வட்டாரம். இந்த மாதிரி அதுக்கு நடுவில் வந்து இந்த என் திருவேங்கடபுரம் இருக்குது. ஸ்ரீவல்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, விஸ்வநாதம், இதெல்லாம் வந்து திருவேங்கடபுரத்துக்கு அருகில் உள்ள ஒரு நகரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு போகணுன்னா போய்க்கலாம். ஸ்ரீவல்லிபுத்தூர்லாம் நிறைய கோயில்கள்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து என்றைக்காவது போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் போய்க்கலாம். இந்த சைடு ராஜபாளையம் போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து எல்லாம் தமிழ் தான் பேசுகிறாங்க கண்டிப்பாக. பட் இங்கே வந்து அரபிக்கும் வந்து சில பேர் பேசுகிறாங்க, அதாவது வீட்டில் வந்து மதர் டங்காக வந்து பேசிகிட்ருக்காங்க. சரி, இங்கே வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெயினில் தான் இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையம், ராஜபாளையம் ரயில் நிலையம், அப்புறம் வந்து வடக்கு திருவேங்கடபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள ரயில் நிலையங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதில் எதில் வேணாலும் வரலாம். ஸோ இந்த கிராமம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயில் டைம்லலாம் வந்து நல்லா வெயில் அடிக்கும். இப்போ கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் சமாளிச்சுட்டு இப்படி போயிட்டுருக்கோம். பட் வெயில் தான் இருக்குது. எப்படியும் கோயம்புத்தூரை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர் தான் சொர்க்கம் இல்லையா. இங்கே வந்து நம்மளுக்கு எல்லா ஊரும் அவங்கவுங்களுக்கு சொர்க்கம் தான். இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் வெயில் தெரிய தான் செய்யுது, அதில் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இங்கே நிறையா வேப்ப மரங்கள்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு. அது வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்பப்போ மழை வரனால அவங்க வந்து அப்படியே சமாளித்து கொஞ்சம் பச்சையாக இருக்குது வேப்ப இலையெல்லாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஊர் வந்து கொஞ்சம் வறண்ட ஊர் தான். ஏன்னா வில்லேஜ் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாமல் வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த திருவேங்கடபுரத்துக்கு பக்கத்தில் நிறைய காலேஜஸ் இருக்குது. எல்லாமே வந்து நிறைய மகளிர் கல்லூரிகள்லாம் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் நிறைய பேர் அவங்க குழந்தைகளை இப்பெல்லாம் நிறைய படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஸோ இன்றைக்கி போவோமா ஊர்களம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து என் திருவேங்கடபுரம் தான் வந்து நம்ம வந்திருக்கோம். இது வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் நிறைய

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் 28 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு தமிழ் தென்றல் டாக்டர் எஸ்டி கலையரசன் அவர்களின் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
1: கொடிசியா தொழிற் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

ஃப்ரம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. போவோமா ஊர்கோளம். இன்றைக்கி வந்து நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருவேங்கடபுரம் திருவேங்கடபுரத்தில் தான் வந்து நம்ம இருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஊர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய ஓட்டு வீடுகள் இருக்குது, அப்புறம் அங்கே இங்கேன்னு ஒரு கூரை வீடுகளும் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது நிறைய இடங்களில் இடையில வந்து ஒவ்வொரு மாடி வீடுகள் இருக்குது. அதனால ஏன்னா இது கிராமம் அப்படிங்கிறதுனால நிறைய கூரை வீடுகளும் ஓட்டு வீடுகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே உள்ளவங்களாம் காலையில் வேலைக்கு போனாங்கன்னா சாயங்காலம் தான் வராங்க. அதே மாதிரி ஸ்கூலில் படிக்க போகிற குழந்தைங்களும் ஈவினிங் தான் வராங்க. காலையில் ஊரில் வந்து இந்த கொஞ்சம் வயசானவங்க, அதாவது வேலைக்கு போக முடியாதவங்களாம் இருக்காங்களே, அவங்க மட்டும் திண்ணையில் அங்கவங்க உட்காந்து பேசுகிறாங்க. நாலு வீட்டிலேருந்து வந்து உட்காந்து பேசுகிறவங்க வெத்தலை போட்டுட்டு அவங்க வந்து முன்னாடி அந்த திண்ணையில் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. தென் ஒரு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. அதெல்லாம் வந்து இங்கே நடக்குது. அது வந்து காலையிலே வந்து வேலைக்கு போகிறவங்க சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே வந்து தினக்கூலி நிறையா இருக்குது. டெய்லியும் வந்து காலையில் வேலைக்கு போனால் ஈவினிங் வர்றதுனால அவங்களுக்கு வந்து டே டு டே அந்த ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும். தலையில் நல்ல எண்ணெய் வச்சு படி சீவிட்டு அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கையில் வந்து ஒரு ஒயர் கூடையில் உள்ள டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு மத்தியானத்துக்கு அவங்களுக்கு தேவையான லஞ்சு எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா லேடிஸுமே ஒயர் கூடையில் தான் வந்து அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த லஞ்ச் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறது, ஈவன் குழந்தைங்க கூட வந்து இங்கே லஞ்ச் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறதுல சின்னதாக அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஒயர் கூடையில் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. வேனில் தான் வந்து அவங்கள வந்து வேலைக்கெலாம் ஏற்றிட்டு போகிறாங்க. அவங்க டே டு டே அவங்களோட வேலைக்கு போகிறதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேன் வருது. ஸோ இங்கே என்னெல்லாம் வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த தீப்பெட்டி மடிக்கிற தொழில் செய்கிறாங்க. அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து தீப்பெட்டியை வந்து ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து மடித்து கொண்டு போய் அவங்க வந்து அதை கொடுத்துட்டு அங்கேருந்து அதுக்கான தேவையான பணத்தை வந்து வாங்கி வருவாங்க. அப்புறம் வந்து பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க, சிமெண்ட் ஃபேக்டரியில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய தொழில் இருக்குது இங்கே. ஆனால் அவங்க காலையில் போனால் ஈவினிங் தான் வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து இந்த பஞ்சு ஆலை, அதுலேயும் வந்து அவங்க வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஈவினிங் வரும்போது அவங்க தலை ஃபுல்லாக பஞ்சு இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வராங்க. அது நம்மளாம் பார்க்க முடியுது. அவங்க காலையில் போகிறப்பே வந்து ஏற்கனவே நேற்று போட்டிருந்த ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது, அந்த ட்ரெஸ்லாம் பஞ்சுகள் நிறைய ஒட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து போவோம் ஊர்கோளம் நிகழ்ச்சியில் எங்க இருக்கோம்னா, திருவேங்கடபுரத்தில் தான் இருக்கும், விருதுநகர் மாவட்டத்தில். Everybody listen to

0: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 741-888-7411.
2: PM ஜெய். अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மா ஊர்களும் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில். இன்றைக்கி வந்து என் திருவேங்கடபுரம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. ஓகே, இங்கேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் போனால் நம்ம வந்து சங்கரன் கோயிலும் போயிடலாம். அதே மாதிரி சென்னைக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 572 கிலோமீட்டர் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணோம். ஸோ ரொம்ப பெரிய ஒரு இது தான். அது மட்டும் இல்லாமல் வந்து விருதுநகர்லேருந்து ஒரு 39 கிலோமீட்டர் போனோம்னா இந்த என் திருவேங்கடபுரத்துக்கு நம்ம போயிடலாம். சரி, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன நிறைய கோயில்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு கோயில் பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் நமக்கு ஞாபகம் இருக்க கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆண்டாள் கோயில் சொல்லலாம். ஸோ இது வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒன்று அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கோயில். ஸோ இங்கே நம்ம போனோம்னா கண்டிப்பாக அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம போய் அங்கே பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, இதை வந்து நம்ம மறக்கவே முடியாது. யார் இந்த ஊருக்கு வந்தாலும் கண்டிப்பாக கையில் ஒரு பால்கோவோட தான் போவாங்க. யார் யாருக்கெல்லாம் வாங்கணுமோ அவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ பாரம்பரியமான ஒரு பால்கோவா கிடைக்கணும் அப்படியே நல்லா வந்து இப்போ வரைக்கும் பால்கோவானா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா தான், அதை வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி செண்பகா தோப்பு அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பசுமையான ஒரு பசுங்காடு இருக்குது. அது வந்து ஒரு அமைதியான இயற்கை அனுபவத்துக்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கும். அங்கே வந்து நம்ம அப்படியே போயிட்டு வந்துடலாம் கூடவே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம திருவேங்கடபுரம் தான் வந்திருக்கோம். ஸோ இன்னும் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறோம்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சியில் கவிதை வரிகளின் இனிமையையும் கானங்களையும் தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ஷபிலா. இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியை முழுவதும் அலங்கரிக்கும் ஒரு மைய பொருள் பெண்மை. சங்க இலக்கியங்களில் ஆரம்பித்து இக்கால இலக்கியங்கள் வரை பெண்மையையும் பெண்களையும் போற்றி பாடாத கவிதைகளும் இல்லை, கானங்களும் இல்லை. காதலை வெளிப்படுத்தும் தலைவியாக, அறிவுரை கூறும் தோழியாக, அரவணைக்கும் தாயாக, பன்முக ஆளுமையுடன் திகழும் பெண்களை நம் ஐயன் பொதுமறையில் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்று கூறினாரோ

ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையகம் தழைக்குமாம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேர் இருள் அறியாமையில் மூழ்கி அவளமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம். சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம். இது புதுமை பெண்களை பற்றிய கனவு நம் முண்டாசு கவிஞனுடையது.

ஓய்வு காலம் என்றில்லை பெண்மைக்கு, ஓய்வூதியமும் தேவையில்லை. ஒளிர்ந்து வரும் சூரிய குடும்பம் ஓய்வெடுக்க நின்றுவிட்டால் உலகில் உயிர் வாழ வழியில்லை. அடுப்பங்கரையில் ஓரிடமாய் நின்றபடி அன்பு கொண்ட குடும்பத்தாரை ஆற்றலினால் சுழல வைக்கும் ஆதவனின் அம்சம்தான் பெண். அமைதி கொண்ட முழுமதியாய் இருளினை ஒழித்திட்டு இல்லத்தில் ஒளி சேர்க்கும் பேரழகு பெட்டகம்தான் பெண்.

காற்றை போல இரண்டர வாழ்வில் கலந்திட்ட கலங்கரை விளக்கு பெண். பஞ்சபூத சக்தியாய் பிரபஞ்சத்தின் வடிவமாய் பூவுலகில் வாழ்பவள் பெண்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். பிறந்த வீட்டு படிதாண்டி பிரியமுடன் ஓடி சென்று புகுந்த வீடு புகுந்திடும் நீரோடை பெண். மகப்பேறுதான் தந்து பூமாதேவியாக மனிதனை மண்ணில் ஏந்திடுவாள் பெண். இருக்கும் பொழுது இவள் அருமை தெரியாது, இல்லையெனில் மனிதன் வாழ முடியாது.

அச்சம் என்பதை அறியாள் அவள், ஆண்மை நிகரன நிற்பாள் அவள், சூறை காற்று வீசினும் கலங்காள் அவள், சோதனைகள் வரினும் தளராள் அவள், காக்கும் அன்பின் வடிவம் அவள், சுடராய் எரியும் வீ

நிறமும் அவள். மலைகள் பிளந்து பாதை அமைப்பாள், வானம் தொட்டு சாதனை படைப்பாள், சமூக தடங்களை தகர்த்து எறிவாள், சகாப்தம் பலவும் அவள் படைப்பாள். பெண்மை என்பது பலவீனம் அல்ல, புயலை எதிர்க்கும் ஒற்றை பெண்மை. வையம் ஆளும் ஆற்றல் கொண்டவள் வெற்றியின் முகவரி பெண்ணே.

0: பெண் என்பவள் மிகப்பெரும் சக்தி. பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்று பெண்ணையும் பெண்மையையும் பற்றி இன்னும் இன்னும் எவ்வளவோ கவிதைகளும் கானங்களும் சொல்லிக்கொண்டே போகலாம். கவிதையும் கானமும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி நேயர்களே.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு தமிழ் தென்றல் டாக்டர் எஸ்டி கலையரசன் அவர்களின் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
1: கொடிசியா தொழிற் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை கல்லூரி முதல்வர் முனைவர் கற்பகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மாலை 6 மணிக்கு தலம் வலம் சமயபுரம் அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோவில் வழங்குகிறார் சௌமியா. இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் தொடரும்.

0: பதினோரு மணி.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிக்குமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: ஐயா வணக்கங்க.
3: வணக்கம் ஐயா.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
3: நான் பல்லவிக்குமார். என்னுடைய இயற்பெயர் எஸ் குமார். நான் முதுகலை வணிகவியல் ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றேன். தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறேன். தமிழக அரசினுடைய பாடநூல் திட்டத்தில் கணக்கு பதிவியல் பாடத்தினுடைய 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு இரண்டு பகுதிகளிலும் பாடநூல் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். மற்றும் இலக்கிய ஈடுபாட்டின் காரணமாக சுமார் 45க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றேன். தமிழகத்தினுடைய முக்கிய விருதுகள் பலவற்றையும் நான் பெற்றிருக்கின்றேன். மற்றும் தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது உள்பட

0: தமிழ் வளர்ச்சி துறையினுடைய விருது மற்றும் பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கின்றேன். தொடர்ந்து வானொலியில் 1982 முதல் பங்கேற்று வருகிறேன்.
1: இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில பாரதிதாசன் படைப்புகள், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். பாரதிதாசன் படைப்புகள் ஆரம்பத்துல என்னென்னலாம் நம்ம பேசலாம், அது சம்பந்தமா ஒரு விஷயங்களை என்கிட்ட சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் மொழியின் மிக சிறந்த ஒரு கவிஞர் மற்றும் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். தமிழில் சாதி மறுப்பு மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை மையமாக கொண்டு பல இலக்கியங்களை அவர் படைத்துள்ளார். அவற்றில் முக்கியமான சில படைப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவை பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், புரட்சி கவி, கண்ணகி புரட்சி காவியம், மணிமேகலை வெண்பா, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இவையெல்லாம் அவருடைய முக்கிய படைப்புகள் என்று சொல்லலாம். அதுபோலவே அவருக்கு மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்தது பிசிராந்தையர் என்ற நாடகம். ஆக நாடக இலக்கியத்திலும் பிசிராந்தையர், காதலா கடமையா, இளங்குமரன் போன்ற படைப்புகளும் பாரதிதாசனை அடையாளப்படுத்தக்கூடிய முக்கியமான படைப்புகள் என்பது என்னுடைய கருத்து ஐயா.
1: இப்ப இன்னொரு செய்தி என்னன்னா, அவருடைய வாழ்க்கை குறிப்புகள், இதை வந்து நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் அப்படி தொகுத்து சொல்லுங்களேன்.
0: பாரதிதாசனை பொறுத்தவரை அவர் பிறந்தது 1891 ஏப்ரல் 29 அன்று ஐயா. அவர் புதுவையில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் கனகசோபை மற்றும் லட்சுமி அம்மையார். அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அவர் சிறு வயதிலேயே பிரெஞ்சு மொழி பள்ளியிலே பயின்று வருகிறார். ஆனாலும் நீண்ட காலம் அவர் பயின்றது தமிழ் பள்ளியில் கூடுதல் காலம் பயின்றிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து கல்வே கல்லூரியில் அவருடைய புலமை தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இந்த புலமை தேர்வில் கூட அவர் 2 ஆண்டுகளில் விரைவாக முடித்த பெருமைக்குரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு இளம் வயதிலேயே படைப்பாற்றல் இருந்த காரணத்தினால் அப்பொழுது புதுவையில் இருந்து வெளிவந்த தமிழ் ஏடுகளில் கண்டு எழுதுவோன், கிருக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன் என பல புனைப்பெயர்களில் அவர் பல்வேறு படைப்புகளை எழுதி வந்துள்ளார். அவருடைய தந்தையார் பெரியாருடைய ஒரு தொண்டராகவும் சீடராகவும் இருந்த காரணத்தினால் அவர் கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மத எதிர்ப்பு போன்றவற்றை பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு இவருடைய பள்ளி மற்றும் கல்லூரி பருவத்தை முடித்த பிறகு அவருக்கு காரைக்காலிலே அரசுணர் கல்லூரியில் தமிழாசிரியராக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதற்கு 1919 அவர் அந்த பணியை ஏற்றுக்கொள்கிறார். 1920 அவர் பழனி அம்மையாரை திருமணம் செய்து கொள்கிறார். 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார். 1960 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்டார். 1964 ஏப்ரல் 21 இயற்கை எழுதினார். 1969 அவர் மறைந்து 5 ஆண்டுகள் கழித்த பிறகு பிசிராந்தையர் என்னும் அவருடைய நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது. 1990 இவரது படைப்புகள் தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமை ஆக்கப்படுகின்றன.
1: இப்ப நம்ம பாரதிதாசன் படைப்புகள் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில இதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: அவருடைய வாழ்க்கையில் அவர் தமிழுக்காக உயர்ந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு பெரியாராகவும் தமிழின் மிக சிறந்த ஒரு படைப்பாளியாகவும் போற்றப்படுகின்ற காரணத்தினால் அவர் நேசித்த தமிழ் அவருக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிறது. அவர் தமிழுக்கும் அமுது என்று பேர் என்று சொன்னார். அந்த தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற அவர் எழுதிய பாடலானது பஞ்சவர்ண கிளி என்ற படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடலை கேட்டு மகிழலாம்.
1: நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு பிடித்த பாடல். பி சுசிலா அம்மாவுடைய குரல்ல ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த பாடல். அந்த பாடலை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: நிச்சயமா ஐயா.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பாரதிதாசன் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் இதெல்லாம் சொன்னீங்க, நேயர்கள் அதெல்லாம் இப்போ தெரிஞ்சிட்ருப்பாங்க. எனக்கு என்னென்னா, அவருடைய பிறந்த இடம் வந்து புதுச்சேரி, பாரதியாருடைய புகுந்த வீடு புதுச்சேரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பாரதியார் கூட அவர் நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பாரதியார் மீது அவருக்கு அளவு கடந்த பற்றும் வந்துச்சு, அது பற்றின செய்தியை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அவருக்கும் பாரதியார் மீது மிகுந்த பற்று உண்டுங்க. பாரதிதாசனை பொறுத்தவரை அவருடைய இயற்பெயர் கனகசுப்புரத்தினம். அவர் பாரதி மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக தான் பாரதிதாசன் என்ற புனை பெயரையே சூட்டிக்கொள்கிறார். அவரை மானசீகமாக ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டவர், அவரையே நேசித்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை நண்பர் ஒருவரின் திருமணத்தில், திருமண விருந்தில் எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ் அறிஞர்களுடைய வீடுங்கிறதுனால தமிழ் அறிஞர்கள் பலரும் அங்கு வந்திருக்கிறார்கள். அந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதிதாசன் போய் ஒரு பாட்டை எடுத்து பாடுகிறார். அந்த சூழ்நிலையில் அந்த பாட்டை கேட்டுவிட்டு வந்து இந்த பாடலை பாடியவர் யார் என்று பார்த்து பாரதியார் பாரதிதாசனை வாழ்த்தி விட்டு செல்கிறார். எங்கெங்கு காணணும் சத்தியடா என்ற ஒரு பாடலை தான் அந்த இடத்திலே பாரதிதாசன் பாடுகிறார். பாரதியார் இன்னொரு இடத்தில் தான் ஒரு புதுச்சேரியில் ஒரு கவிஞரை சந்தித்ததாக ஒரு கருத்தினையும் சொல்லியிருக்கிறார். அதனையும் பார்க்க வேண்டும். எங்கெங்கும் காணின சக்தியடா என்ற பாடலை அந்த இடத்திலே பாரதிதாசன் பாடுகிறார். அதனை பாடி காட்டும் பொழுது மேலும் இரண்டு பாடல்களையும் பாடுகிறார். அந்த சூழ்நிலையில் அந்த பாடல்களில் ஒரு பாடலை எடுத்து பாரதியார் தன்னுடைய கவிதா மண்டலத்தில் உருவான ஒரு கவிஞர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். அவருடைய பெயர் கனக சுப்புரத்தினம் என்ற பெயரிலே சுஜசமுத்திரன் இதழுக்கும் அனுப்பி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தன்னுடைய படைப்புகளையும் வாங்கி பாரதியார் சுதேசமுதத்தினில் வெளியிடுவதற்கு உதவி செய்கிறார் என்ற எண்ணம் வந்த பிறகு பாரதி மீது இருக்கக்கூடிய பிரியம் இவருக்கு இன்னும் அதிகமாகி தன்னுடைய பெயரை பாரதி தாசன் என்று வைத்துக் கொள்வதில் பெருமை அடைகிறார். இப்படி பாரதியாருடைய நட்பும் பாராட்டும் கனகசுப்புரத்தினமாக இருந்த இவரை பாரதி தாசனாக மாற்றியது என்று சொல்லலாம். ஆக இந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய நட்பின் அடையாளமாகவும், அவர் இவரை உற்சாகப்படுத்தியதின் விளைவாகவும், அவர் மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக இவர் பாரதிதாசன் என்ற பெயரில் எழுதியிருந்தாலும் கூட பல்வேறு புனைப்பெயர்களும் ஏற்கனவே எழுதியிருக்கதை நான் சொல்லியிருக்கிறேன். அதையும்

0: கிரி தொடர்ந்து பாரதிதாசன் என்று எழுதுவதற்கான வழிவகையாக அமைந்தது இந்த சூழ்நிலைகள் தான்.
1: ரொம்ப அருமையாக பாரதியார் மீது இவருக்கு இருந்த பற்று அதை பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் பாரதிதாசன் படைப்புகள் பற்றி பேசும்போது பாண்டியன் பரிசு இதை பேசாமல் இருக்க முடியாது. அருமையான ஒரு வரலாற்று நாவல், குறுநாவல். இது வந்து பின்னாடி திரைப்படமாக எடுக்க கூட அவர் முயற்சி பண்ணாரு. கொஞ்சம் சில அடிகள் வந்து படமும் எடுக்கப்பட்டது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. வந்து அதுக்கு பிறகும் நிறைய பேர் அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இதெல்லாம் முயற்சியெல்லாம் நடந்ததாகவும் சொல்லுவாங்க. அந்த பாண்டியன் பரிசு, அந்த குறுங்காவியம், அது பற்றின செய்தியை சொல்லுங்களேன்.
0: புரட்சி கவிஞரால் இயற்றப்பட்ட மிகவும் புகழ்பெற்ற ஒரு தமிழ் காவியம்னா அது பாண்டியன் பரிசையம். இதில் காதல், வீரம் மற்றும் புரட்சியை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு குறுங்காவியம் இது. இதில் கதைக்களத்தின்படி பார்த்தீங்கன்னா, இளவரசி அன்னம் தனது இழந்த அரசாங்கத்தையும் அரியணையையும் மீட்க போராடுவதே இதன் முக்கியமான ஒரு கதையாகும். இதில் கதிரவேல் என்பவன் கதாநாயகன். ஆக அன்னத்திற்கும் கதிரவேலுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த காதல், இதை நரிக்கண்ணன் என்பவர் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி செய்து அந்த காதலை முறியடிக்க முயற்சி செய்கிறார். அந்த துரோகங்களை எல்லாம் போக்கி இறுதியில் அந்த காதல் வெற்றி அடைகிறது, அல்லது நீதி வெற்றி அடைகிறது. இதுதான் அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிற ஒரு குறுங்காவியமாக இருந்தது. இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசனுடைய எளிய அதே சமயம் வீரியமிக்க செந்தமிழ் நடையில் இந்த நூல் அமைந்திருந்தது. சமத்துவத்தை பற்றியும் பெண்ணுரிமை மற்றும் தமிழ் உணர்வை இந்த நூல் வலியுறுத்துகிறது. அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாக இருந்ததென்று சமுதாயம் நினைத்துடுமோ, ஐயகோ என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ என்ற வரிகள் மூலமாக இவருக்கு உள்ள தமிழ் பற்றினை இதில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுபோலவே பெண்ணினத்தை தூற்றலுற்றான், பெண்ணினத்தை பெரிதென்னும் வையத்தை அருவறுத்தான், கண்ணிழந்தான் போலிறந்தான், எதையும் அங்கு காணாமல் இருந்ததனால் காதல் தேனை உண்ணுவதும் தீர்த்துப்பான், மெய் வெறுத்தான் உயிர் வெறுத்தான், பெண் நெருப்பில் வீழ்தல் இன்றி பண்படுத்த முடியாதோ உலகை என்றான், பல சொன்னான் முடிவாக கருத்தும் சொன்னான் என்றும் காதலுக்காக இவர் புலம்பியிருக்கிறார், ஏங்கியிருக்கிறார். இது போன்ற வரிகளை எல்லாம் பாண்டியன் பரிசிலே அவர் கொண்டு வந்து மிக சிறப்பான ஒரு காவியமாக இதனை படைத்திருக்கிறார். அதனால்தான் பாரதிதாசன் என்று சொன்னால் பாண்டியன் பரிசு என்ற ஒரு படைப்பு அவர் முன் நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம்.
1: நிச்சயமா அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டே வரீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: பாரதிதாசனை பொறுத்தவரையும் சங்கே முழங்கு என்பது படத்தின் பெயர். இவருடைய பாடலும் சங்கே முழங்கு என்று வந்திருக்கிறது. இது பெரிய ஒரு சங்கநாதமாக தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் காவியங்களில் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை ஒரு சங்கம் முழங்குவது போல வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் இந்த பாடலை நாம் இங்கே கேட்கலாம்.
1: சங்கே முழங்கு. சங்கெடுத்து ஊதுவதும் வந்து தமிழருடைய பண்பாடு தான். ஏன்னா நம்முடைய போர்க்காலத்திலேருந்து நம்ம வந்து சங்கு எடுத்து ஊதுறத வந்து நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாம் பார்க்குறோம். அதனால ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி அது வெறும் சங்கு ஊதுன்னா சங்கே முழங்கு, அதனுடைய உச்ச ஸ்தாயில வரும் அதனுடைய வீச்சு. நிச்சயமா அந்த பாடல் நேயர்களுக்கு இத்த பாடலாக இருக்கும். அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி பாண்டியன் பரிசு, பாரதிதாசனை பிடிச்சவங்க எல்லாருக்கும் இந்த பாண்டியன் பரிசு தெரியாமலாம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு குறுங்காவியமான
1: படைப்புகள்.
0: அடுத்ததான் நம்ம சொல்லணும்னா, இப்ப நம்ம ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம், தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னால் உன் அன்னை. இதை வந்து எங்கள் அம்மா கூட வந்து பாட்டா அப்படியே படித்து எனக்கு சொல்லி கொடுத்தது, எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இப்போ வருது. அந்த அளவுக்கு இந்த குடும்ப விளக்கு, குடும்பம்னா என்ன, அங்கே என்ன இருக்கும், அதை வந்து நம்ம மனக்கண் முன் கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு காவியம் தான் குடும்ப விளக்கு. அந்த குடும்ப விளக்கு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், நேரில் தெரிஞ்சுக்கிட்டுமே.
1: பாவேந்தரால் இயற்றப்பட்ட புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய நூல்களில் முக்கியமானது குடும்பம். குடும்பத்திற்கும் குடும்ப மேம்பாட்டுக்கும் அடிப்படையாக விளங்கக்கூடிய பெண்ணின் கல்வி, குடும்பத்தினுடைய மாண்பு, பெண்ணால் ஒரு குடும்பம் எவ்வாறு வெற்றி அடையும் என்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு காவியம் தான் குடும்ப விளக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய அவசியத்தை, பெண்களுக்கான முன்னுரிமையை வலியுறுத்தி எழுதியிருக்கிறார். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பகுதியை அவர் பிரிச்சிருக்கிறார்கள். முதல் பகுதி ஒரு நாள் நிகழ்ச்சி, 2 பகுதி விருந்தோம்பல், 3 பகுதி திருமணம், 4 பகுதி மக்கட்பேறு, 5 பகுதி மாதுளர் அன்பு என்று 5 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். இதில் சிறப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, பெண்ணின் முக்கியத்துவம் தான் குடும்ப விளக்கினுடைய முக்கியமான ஒரு மைய கருத்தாக அமைந்திருக்கு.
0: ராணி வேற,

0: குடும்ப அமைப்பிற்கு ஆதாரமாக திகழ்பவள் பெண், அவள் இருளை போக்கும் விளக்காக இருக்கிறாள் என்பதை பாவேந்தர் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது பெண்ணுக்கு கல்வி தேவை என்பதையும் இந்த காவியத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். கல்வியின் தேவையை பொறுத்தவரை பெண்கள் கல்வி கற்பதன் மூலமே அறியாமை நீங்கி சிறந்த குடும்பத்தை உருவாக்க முடியும் என்பதை இந்த நூல் வலியுறுத்துகிறது. இந்த நூலில் இடம்பெற்றுள்ள நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்ற வரிகள், அது என்று சொல்லக்கூடிய வரிகள், நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பாடலாம் மாறி இருக்குங்க. அந்த வரிகள் எல்லாம் பாரதிதாசனுடைய வரிகள் தான். அது போலவே குடும்ப முன்னேற்றம், நாட்டின் முன்னேற்றம் ஆகிய வரிகள் மிகவும் பிரபலமாக வந்தவை. அதிலும் முக்கியமாக தூக்கத்தோடு தூங்கியிருந்த ஊக்கமும் சுறுசுறுப்பும் உள்ளமும் மங்க எழுந்ததும் எழுந்தன இருகை வீசி என்று பாரதிதாசன் சொல்கிறார். ஆக உறங்கி கிடந்த இந்த எண்ணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இரு கை வீசி நடப்பது போல எழுந்து வருகின்றன. அது ஒரு பெண்ணினுடைய எழுச்சியால் தான் நடைபெறும் என்பதை பாரதிதாசன் அற்புதமாக இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அது போலவே அரை வீடு கழகம் தவழ்ந்தது தங்க தமிழ் சுவை அல்ல விழுங்கினர் பிள்ளைகள், மங்கையால் விழுங்கினர் பிள்ளைகள் என்று சொல்கிறார். அப்போ ஒரு பெண்ணாலதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த அறிவு என்பது ஒரு பல்கலைக்கழக அளவிற்கு விருத்தி அடைய அந்த குழந்தைகளை இவர்கள் அறிவுபூர்வமாக வளர்ப்பதற்கு ஏதுவாக அமைகிறது. பெண்ணுக்கு கல்வியை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வளர்ச்சியானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாகும், ஒரு குடும்பத்தோட வளர்ச்சியாகவும் மாறும் என்பதை மிக அற்புதமாக பாரதிதாசன் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த காவியத்தின் மூலமாக.
1: நிச்சயமா இப்ப வந்து கல்வி இல்லாத பெண் கலர் நிலத்தோட அவர் ஒப்பிட்டு சொல்றாரு. அங்க வந்து புல்லு வேணா விளையும் ஆனா நெல்லு விளையாது அப்படிங்கறத வந்து பெண்ணுடைய முக்கியத்துவம் என்ன, அவங்க கல்வி ஏன் கற்கணும், ஒரு பெண் கல்வி கற்றா அதுவே ஒரு சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குது அப்படிங்கறதெல்லாம் அவர் அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப அடுத்ததா அழகின் சிரிப்பு. ஏன்னா ரொம்ப இயற்கையை வந்து நேசிச்சவர் வந்து பாரதிதாசன். பல்வேறு விஷயங்கள் அதுல ரொம்ப படிக்க படிக்க நமக்கு ஒரு இன்பமா இருக்கும். அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: பாவேந்தர், பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு என்பது இயற்கையின் பேரழகை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நயமிக்க ஒரு கவிதை தொகுப்பாகும். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுக்களிலும் கலந்திருக்கும் அழகினை இனிய தமிழ் சொற்களால் இந்த தொகுப்பில் அற்புதமாக அவர் வடித்திருக்கிறார். இயற்கை வர்ணனைகள் இதில் மிக உயர்ந்த அளவில் சிறந்து விளங்கக்கூடிய வர்ணனைகள் எல்லாம் கொண்ட ஒரு காவியமாக நூலாக இது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கதிரவன், உதயம், கடல் அலைகள், தென்றல், காடு, குன்றம், ஆறு, அதுபோல செந்தாமரை மற்றும் பறவைகள் என இயற்கையினுடைய அனைத்து பகுதிகளையும் இவர் பாடல்களாக எழுதியிருக்கிறார். இந்த பாடல்களை ஒரு அபரிமிதமான கற்பனையோடு சொல்வது மட்டுமல்லாமல் நயமாக எடுத்து உரைப்பது மட்டுமல்லாமல் இதனோடு சமூக கருத்தையும் சொன்ன காரணத்தினால்தான் இவர் புரட்சி கவிஞராக மாறுகிறார். சமூக கண்ணோட்டம் ஒவ்வொரு இடத்திலும் இருந்தது. வெறும் இயற்கையை மட்டும் பாடாமல் உழைவனுடைய உழைப்பு, சிறு குழந்தையின் விழி, திருவிளக்கின் ஒளி மற்றும் புறாக்களுடைய கூட்டுறவு போன்ற மனித வாழ்விலையும் இதில் அவர் புகுத்தியிருக்கிறார் என்பதுதான் இதற்கு இன்னும் சிறப்பினை சேர்க்கிறது. தமிழ் மொழி பற்று, தமிழ் அபரிமிதமான பற்றுடையவர் பாரதிதாசன் என்பதை, தமிழ் மொழியுடைய தொன்மை, செழுமை மற்றும் அதன் புரட்சிகரமான ஆற்றலை இந்த நூலின் பல பகுதிகளில் அவர் பாடியிருக்கிறார். இது வெறும் கவிதை தொகுப்பு அல்ல, தமிழ் மொழியினுடைய மேன்மை, அழகியல், இயற்கை மீதான காதலையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு படைப்பாக வந்திருக்கிறது. இதில் சில அலைகளை பற்றி சொல்லும் பொழுது, புரட்சிக்கப்பால் அமைதி பொழியுமாம், அதுபோல ஓர கரையினில் அலைகள் மோதி கலகங்கள் விளைவிக்கும் என்று ஒரு புரட்சியை சொல்லுகின்ற அளவிற்கு இயற்கையை அவர் பாடியிருக்கிறார் நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள். தென்றலின் குறும்பை சொல்லும்போது கூட, உலைத்தீயை ஊதுகின்றாய், உலைத்தீயில் உருகும் கொள்ளன், மலை தோளில் உனது தோளும், மார்பினில் உன் பூ மார்பும், சலிக்காது தழுவ தந்து குளிர்ச்சியை தருவாய், பெண்கள் விளக்காத உடையை நீ போய் விளக்கினும் விளக்கார் உன்னை. பெண்கள் ஆடை மீது அதிகமான ஆர்வம் கொண்டவர்கள், அது விலகினால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதை தென்றல் போய் தீண்டினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் தென்றலை என்ற கருத்தோடு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பாங்கு பாரதிதாசனுடைய அபரிமிதமான ஓமை நயத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இது போன்ற வரிகள் எல்லாம் அழகின் சிரிப்பு என்ற அந்த காவியத்தில் இடம்பெற்றிருக்கின்றன.
1: நிச்சயமா பாரதிதாசன் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்துல கல்வராயன் மலை அங்கெல்லாம் போயிட்டு வாரக்கணக்கில் தங்கியிருந்து செம்போத்து அப்படின்னு ஒரு பறவை, அதை வந்து அவரு வந்து ஒரு பாடல்களில் கையாள்றாரு பாருங்க. அது உண்மையிலேயே வந்து ஒரு எந்த அளவுக்கு இயற்கையை நேசிச்சிருக்காரு. அப்போ இயற்கை அது

0: அதை நேரடியாக போய் தன்னுடைய கண்ணால பார்த்து ஒவ்வொன்னு ரசிக்கிறது இருக்குல்ல, சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி பக்கிங்காம் கால்வாய், அது இந்த மரக்காணத்திலேருந்து சென்னை ஆந்திரா வரைக்கும் போகுதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெள்ளக்காரங்க காலத்தில் வந்து உள்நாட்டு போக்குவரத்துக்காக உண்டாக்குன கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இவர் பயணம் பண்ணியிருக்காரு, பயணம் பண்ணி பல்வேறு கவிதைகள்லாம் அங்கே எழுதியிருக்காரு, பல்வேறு சிறப்புகள் வந்து அவருக்கு இதில் ஒரு ஆர்வம், எல்லா இடத்துலையும் போய் பார்க்கணும், அதெல்லாம் நம்மளுடைய கவிதையில் கொண்டு வரணும், நம்மளுடைய நூல்களில் கொண்டு வரணும் அப்படின்லாம் அவர் நினச்சிருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
1: இவருடைய கருத்துக்கள் அத்தனையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமை இருக்கு, ஒரு புதியதோர் உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து பாரதிதாசனுடைய பாடல்கள் அத்தனையும் இருந்த காரணத்தினால. அப்பொழுது பாரதியாருக்கு அடுத்தது பாரதிதாசன், சில நேரங்களில் பாரதியை மிந்தி விடுவாரோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு தமிழ் பற்று இருந்த ஒரு காரணத்தினால் இவருக்கு என்னன்னு கேட்டால் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பிலும் இவர் பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடல் சந்திரோதயம் என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலாகும், புதியதோர் உலகம் செய்வோம்.
0: நிச்சயமா அருமையான பாடல் தான், இதுவும் ரொம்ப வீச்சு உள்ள ஒரு பாடல். இப்ப அந்த பாடலை நம்ம கேட்போம், நேயர்களும் கேட்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், பாண்டியன் பரிசுலேருந்து குடும்ப விளக்குலேருந்து அழகின் சிரிப்பு இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தீங்க. இப்போ தமிழ் இயக்கம் கவிதை தொகுப்புலாம் அவர் நிறையா பண்ணியிருக்காரு. தாழ்த்தப்பட்டோர் கவிதை தொகுப்புகள்லாம் கூட அவர் பண்ணியிருக்காரு. இந்த தமிழ் இயக்கம் கவிதை தொகுப்பு சம்மந்தமாக நம்மளுடைய நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: தமிழ் இயக்கம் என்பது பாவேந்தர் பாரதிதாசன் அவரை எழுதப்பட்ட 1945 ஆண்டு வெளியிடப்பட்ட

0: ஒரு புகழ்பெற்ற கவிதை தொகுப்பாகும். இந்த கவிதை தொகுப்புல தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் தமிழர்களுடைய உரிமையையும் தமிழ் மொழி காக்க வேண்டிய அவசியத்தையும் இந்த நூல் ஆணித்தரமாக சொல்கிறது. திரும்ப திரும்ப அவருடைய எடுத்துக்கிட்டோம்னா தமிழை காக்க வேண்டும், தமிழர்கள் தமிழால் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிறைய இடங்கள்ல அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு காவியத்துக்குள்ளாரையும் கவிதை தொகுப்புக்குள்ளாரையும் படைப்புகள்லயும் நாடகங்கள்லயும் பாத்தீங்கன்னாக்க அதை தான் செய்தியா சொல்லிட்டு இருக்கிறாரு.
1: வீதிகள்லாம் வந்து தமிழ் பேர் இல்லாம போறதெல்லாம் அவர்
0: கண்டிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு முழக்கமாவே அவர் எல்லாமே செஞ்சிருக்கிறாருங்க. இவருடைய குரலே பாத்தீங்கன்னா ஒரு போர்க்குரலா தான் அந்த நேரத்துல வந்திருக்குது. பிற மொழிகள் ஆதிக்கத்தாலும் தமிழர்களுடைய அலட்சியத்தாலும் தமிழ் மொழி அடையும் தாழ்மையை கண்டு கொதித்தெழுந்து அதை மீட்டு எடுக்குவதற்காக பல்வேறு கவிதை புரட்சி
1: கருத்துக்களோட
0: பாடல்களை நிறைய கொடுத்திருக்கிறாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாய்மொழி மீதான பற்று, பிற மொழி மோகம், தமிழ் மொழியினுடைய தொன்மை, தமிழருடைய எழுச்சி, தமிழ மட்டுமே அவர் இல்ல தமிழருடைய எழுச்சி, தமிழர்கள் மேம்பாடு அடைய வேண்டும், அதுக்கும் பாத்தீங்கன்னாக்கா தன்னால் பாடல்கள் எழுத முடியும்னு சொல்லிட்டு அவர்களை ஊக்குவிப்பதற்காக பல பாடல்களையும் எழுதியிருக்கிறார். இந்த தமிழ் இயக்கம் பாடல்கள் எல்லாம் அவ்வாறு உருவாக்கப்பட்டவை தான். இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் பற்றாளர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல்னா தமிழ் இயக்கம் தான். இந்த தமிழ் இயக்கம் நூல் படிக்கும்போது தமிழர்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதில் சில வரிகள், கரும்பு தந்த தீஞ்சாரே, கனி தந்த நறுஞ்சுவையே, கபின்சை முல்லை, அரும்பு தந்த வெண்ணகையே, அணி தந்த செந்தமிழே, அன்பு காட்டி இரும்பு தந்த நெஞ்சுடையார், துறைதோறும் நின்னழிலை ஈடடித்து வரும் புதுமை நினைக்கையிலே, நெஞ்சு பதைபதைக்கும் சொல்ல வாய் பதைக்கும் என்று சொல்லுகிறார். அது போலவே இன்னொரு இடத்திலே, திருமிக்க தமிழகத்தின் குடும்பத்தீர் இல்லறத்தீர், செந்தமிழுக்கே வறுமிக்க தீமையினை எதிர்த்திடுவீர், நெஞ்சாலும் வாய் மெய்யாலும் என்று அவர் சொல்லுகிறார். ஆக நம்ம தமிழுக்கு ஒரு தீங்கு வருதுன்னால் நாம் மொழியாலையும் பேச்சாலும் அல்ல மெய்யாலும் உடலாலும் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினையும் அற்புதமாக படைத்திருக்கிறார்.
1: இந்த இடத்துல திருன்னா ஒரு செல்வம் நம்ம அழகின் சிரிப்பு பார்த்தோம், அடுத்து தமிழ் இயக்கம் பார்த்தோம். ஆனா வந்து பாரதிதாசன் அப்படின்னாவே புரட்சி கவி அப்படிங்கிறது அவருடைய புனை பெயரோ பட்ட பெயரோ சேர்ந்து போச்சு அவர் கூட. ஆனா புரட்சி கவி அப்படின்னு ஒரு குறுங்காவியம்,
0: குறுங்காவியம்
1: வந்து வடமொழியுடைய தழுவல், வடமொழியில ஏதோ ஒரு நூல் இருந்திருக்கும்ல இருக்கு, அதை எடுத்து அதை தழுவி இதை எழுதியிருக்காரு. ஆனா அது அவ்வளவு தூரம் ஒரு அருமையா எல்லாராலையும் நேசிக்கப்பட்ட ஒரு நூல் அந்த புரட்சி கவி. அது சம்பந்தமான செய்திகளை நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: புரட்சி கவி அவர் எழுதிய நூல், புரட்சி கவி பாரதிதாசன் என்ற பெயரையும் வாங்கி கொடுத்த நூல்களில் முக்கியமான ஒரு நூலாக இது இருக்கிறது. புரட்சி கவி என்பது இவர் 1937 எழுதிய ஒரு குறுங்காவியம். இது வடமொழி கதையான பில்கணியம் என்ற ஒரு கதையினுடைய தழுவலில் எழுதப்பட்ட ஒரு நாவலை அடிப்படையாக கொண்ட ஒரு குறுங்காப்பியம். இதில் கதாபாத்திரங்கள்னு பார்க்கும்போது உதாரன் தன்னமும் கவிதை ஆற்றலும் கொண்ட ஒரு இளைஞன், அது போல அமுதவள்ளி தமிழ் கவிதை கற்க ஆர்வம் கொண்ட ஒரு அழகிய இளவரசி, இந்த இரண்டு பேரையும் சுற்றி தான் இந்த கதை வருகிறது. இந்த கவிஞன் உதாரணனை தன் மகள் அமுதவள்ளிக்கு தமிழ் கற்பிக்க அரசன் ஏற்பாடு செய்கிறான். ஆனால் அவர்கள் நேரில் சந்தித்துக் கொண்டால் அவர்கள் காதல் வந்துவிடும் என்ற காரணத்திற்காக அமுதவள்ளிக்கு தொழுநோய் இருப்பதாகவும் உதாரணனுக்கு கண் தெரியாது என்ற காரணத்தை சொல்லி இருவருக்கும் இடையே ஒரு திரையை ஏற்பாடு செய்து திரைக்கு அப்பாலில் இருந்து பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் சொல்லிவிடுகிறான். இப்படியாக கல்வி கற்று இவர்களுக்கு இடையேயான அந்த கல்வி தொடர்பு என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் உதாரன் நிலவை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கவிதையை பாடுகிறான். கண் தெரியாதவன் இப்படி நிலவை பார்த்து அப்பட்டமாக இப்படி ஒரு கவிதையை சொல்ல முடியும் என்ற எண்ணம் அவளுக்கு ஏற்படுகின்ற காரணத்தினால் அவள் திரையை விலக்கிவிட்டு வந்து பார்க்கிறார். அமுதவள்ளி திரையை விலக்கிவிட்டு வந்து பார்க்கும் பொழுது கண் தெரியக்கூடிய உதாரன் அமர்ந்திருப்பதை கண்டு இவர்களுக்குள் நடைபெற்ற சூழ்ச்சியை அறிந்து கொள்கிறார்கள். அதன் விளைவாக இவர்கள் இருவருக்கு இடையே காதல் உண்டாகிறது. ஆனால் இதனை கேள்வியுற்ற மன்னன் இவர்களை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். இவர்கள் இருவருக்கும் மரண தண்டனையை கொடுத்து நாட்டிலிருந்து இவர்களுடைய உயிரை பறிக்க முயற்சி செய்கிறான். அப்பொழுது புரட்சி ஏற்படுகிறது. நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு வந்து மன்னனை விரட்டிவிட்டு உதாரணன் மற்றும் அமுதவள்ளி இருவருடைய தலைமையிலே ஒரு மக்களாட்சி உண்டாகிறது என்பதுதான். மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சி உருவாகிறது என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை இந்த புரட்சி கவி என்ற ஒரு அற்புதமான காவியத்திலே படைத்திருப்பார். இது வடமொழி காவியமாக இருந்தாலும் கூட தமிழுக்கு தேவையான செய்திகள் எல்லாம் ஒருங்கிணைத்து அதன் மூலமாக அற்புதமான படைப்பாக இதனை உருவாக்கி இருப்பார். தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உழைப்பை போற்றக்கூடிய

0: வரிகள் இந்த காப்பியத்தில் நிறைய இடங்களில் வந்திருக்கும். உழைக்கும் வர்க்கத்தை போற்ற வேண்டும் என்ற ஒரு பார்வை நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களிடம் இருந்ததற்கு இந்த புரட்சி கவியில் வரக்கூடிய பல்வேறு வரிகள் உதாரணமாக இருக்கின்றன. ஐயா,
1: ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: எப்போதுமே இயற்கையை வர்ணிக்கக்கூடிய நம்மளுடைய பாரதிதாசன் ஐயா அவர்கள் இயற்கையை இயற்கையாக மட்டும் பார்ப்பதில்லை, அதில் சமூக கண்ணோட்டத்தையும் வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஒரு பாடலில் மிக அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருப்பார்கள். சித்திர சோலைகளே, உண்மை நன்கு திருத்த இப்பாறினிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறினிலே என்ற ஒரு கருத்தினை சொல்லியிருப்பார். இது ஒரு பாடலாகவும் நான் ஏன் பிறந்தேன் என்ற ஒரு படத்திலே வெளிவந்திருக்கிறது. இதில் அற்புதமான ஒரு கருத்து என்றால், உலகத்தில் எந்த ஒரு கவிஞனும் சொல்லாத ஒரு விஷயத்தை பாரதிதாசன் ஐயா அவர்கள் இதில் சொல்லியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே இயற்கையை வர்ணிப்பவர்கள் அத்தனையும் இயற்கையை மட்டுமே தான் நேசிப்பவர்களாகும், இயற்கையை மட்டுமே வர்ணிக்கக்கூடிய கருத்துக்களை மட்டுமே சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஒரு இயற்கையை வர்ணிக்கும் பொழுது கூட உங்களை உருவாக்குவதற்காக

0: நாட்டிலே வெளிவந்திருக்கிறது. இதில் அற்புதமான ஒரு கருத்து என்றால், உலகத்தில் எந்த ஒரு கவிஞனும் சொல்லாத ஒரு விஷயத்தை பாரதிதாசன் ஐயா அவர்கள் இதில் சொல்லியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே இயற்கையை வர்ணிப்பவர்கள் அத்தனையும் இயற்கையை மட்டுமே தான் நேசிப்பவர்களாகும், இயற்கையை மட்டுமே வர்ணிக்கக்கூடிய கருத்துக்களை மட்டுமே சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஒரு இயற்கையை வர்ணிக்கும் பொழுது கூட உங்களை உருவாக்குவதற்காக எத்தனை தோழர்கள் வேர்வை சிந்தி இருப்பார்கள், இரத்தத்தை சிந்தி இருப்பார்கள் என்ற ஒரு கருத்தினை சொல்லக்கூடிய ஒரு பாங்கு நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அந்த ஒரு பாடலை நாம் கேட்டு மகிழலாம்.
1: நிச்சயமா அருமையான பாடல். இப்ப அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம நிறைவான கருத்துக்கள்லாம் நம்ம பேசலாம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், அதில் கடைசியாக வந்து புரட்சி கவி குறுங்காவியம், இது சம்பந்தமாக பல்வேறு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நேயர்களுக்கு சொன்னீங்க. அடுத்ததாக அந்த கண்ணகி புரட்சி காவியம், ஒரு பகுத்தறிவு இலக்கியம்னு கூட சொல்கிறாங்க, அது சம்பந்தமான செய்தியை சொல்லுங்களேன்.
1: இது பாரதிதாசனால் இயற்றப்பட்ட ஒரு புகழ்பெற்ற பகுத்தறிவு இலக்கியம். சிலப்பதிகாரத்தின் கதையை அடிப்படையாக கொண்டு இயற்கை மீறிய அற்புதங்களை எல்லாம் நீக்கிவிட்டு பகுத்தறிவு மற்றும் புரட்சி கருத்துக்களை மையமாக கொண்டு இந்த காவியம் படைக்கப்பட்டுள்ளது. ஐயா, பகுத்தறிவு சிந்தனை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கற்பு என்ற பெயரில் பெண்ணை அடிமைப்படுத்து இருக்கக்கூடிய அந்த பாங்கனை மாற்றி கணவனின் தவறை மன்னனிடம் துணிந்து தட்டி கேட்க புரட்சி பெண்ணாக கண்ணகி இங்கே சித்தரிக்கப்படுகிறார். கணவன் தவறு செய்கிறான் என்று மன்னனிடம் புகார் அளிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இங்கே காட்டப்பட்டிருக்கின்றான். கதைக்களம், பதிகம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என சிலப்பதிகாரத்தினுடைய அடிப்படையான கட்டமைப்பை கொண்டிருந்தாலும் பாரதிதாசனுடைய தனித்துவமான எழுச்சி மிகு வரிகள் இங்கே மெலிருக்கின்றன. கொலை செய்யப்பட்டான் என கண்டீர், குற்றம் ஒன்றும் செய்தறியான் என்ற வரிகள் மூலமாக சில வரிகளையும் அற்புதமாக படைத்திருக்கிறார். தமிழருக்கு பகையானோர் வாழ்வது எங்கே, தலையற்று குவியாதோ ஊது சங்கே, அதுபோல தமிழ் வெற்றி திருநாளே வாழ்க என்று திசையெட்ட படி மீதே ஊது சங்கே என்று சங்கே முழங்குக்கு அடிப்படையான பல்வேறு கருத்துக்களையும் இந்த பாடலிலே வைத்திருக்கிறார். வாழிய கண்ணகி கற்பு வையமெல்லாம் வாழிய செந்தமிழ் மாண்பு, தமிழகத்தில் வாழிய வாழிய தமிழர், தமிழகத்தில் தமிழர்கள் உயர்ந்து வாழ வேண்டும் என்ற கருத்துனையும் மீண்டும் இந்த காப்பியத்திலும் அவர் வைத்திருக்கிறார் என்பதுதான் இன்னொரு இதனுடைய முக்கியமான சிறப்பான வரிகளில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வரிகளாகும்.
0: அதே மாதிரி மணிமேகலை வெண்பா, இதுவும் ஒரு குறுங்காவியமா அவர் படைச்சிருக்காரு, அது சம்பந்தமாகவும் நேயர்களுக்கு செய்திகள் சொல்லுங்களேன்.
1: மணிமேகலை வெண்பா என்பது பாரதிதாசன் அவர்களால் வெண்பா பாக்கில் இயற்றப்பட்ட ஒரு காப்பியமாகும். இது 288 பாடல்களை கொண்ட ஒரு நூலாகும். மணிமேகலையின் துறவு வாழ்க்கையையும் அவள் பசியை போக்கிய அமுத பெற்ற வரலாற்றையும் மிக சுருக்கமாகவும் அழகாகவும் விவரிக்கக்கூடியது இந்த காப்பியம். பாரதிதாசன் அவர்கள் மணிமேகலையின் பழைய காப்பிய கதையின் அடிமரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு காலத்திற்கேற்ப கிளை கதைகளை தவிர்த்து புதிய சிந்தனைகளை இந்த காப்பியத்தில் புகுத்திருக்கிறார். மணிமேகலை காப்பியத்தின் மைய கருத்தை தமிழர்களுக்கு எளிய வடிவில் கொண்டு சேர்க்கக்கூடிய பதிவாக இது அமைந்திருக்கிறது. இதில் கூட பொன்னி விழா பழைமுழக்கம், பொன்னி விழா நாளும் போந்ததென சேந்தன், உன்னி விழா செய்தி ஊரெல்லாம் பன்னி பறையானை அன்றே பறையறைய சொன்னான், இறையானை சென்றது இனிது என்ற ஒரு செய்யலை படைத்திருக்கிறார். இதில் குழந்தை பாடல் என்ற பகுதியிலே குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கு ஏற்ற எளிய நடையிலே அவர் படைத்திருப்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பாங்கு. மைச்சிட்டு பாடும் மருங்கில் அதன் ஒளியை அச்சிட்டு காற்சிறம்பு பாடவே, தச்சிட்ட பாவை அசைந்தாடும் பாங்கில் குழந்தைகள் தமிழ் நாவை அசைத்தாடும் நன்கு என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார். மாதவி அறிந்தால் என்ற இடத்தில் பாத்தீங்கன்னா இவருடைய தமிழ் விளையாடி இருக்கும் ஐயா. கரும்பிருக்கு சொல்லும் கனியுதட்டின் ஓரம், அரும்பிருக்கும் அஞ்சிருப்பும் எங்கே, திரும்பி தாய் பெண் கண்டால் பெண் தொடுக்கும் மாலை, மித கண்டால் கண் கண்டால் கண்ணீர் கண்டால் என்று அந்த இடத்திலே மாதவியை பற்றியும் அவர் பதிவினை உருவாக்கியிருக்கிறார். இவ்வாறு அற்புதமான வரிகளை எல்லாம் மணிமேகலை வெண்பாக்களாக, அதுவும் குறிப்பாக 288 வெண்பாக்களில் அந்த காப்பியத்தை அற்புதமாக படைத்திருக்கிறார்கள்.
0: இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: அந்த இடம் தான் அற்புதம்.
1: அண்ணே அண்ணே,
0: சரிதானா கண்ணே?
2: கண்ணே கண்ணே என்று என் முகத்தை
0: இல்ல இல்ல பாடு, கண்ணே சரிதானா என்று கேட்டேன்.

0: அவருடைய படைப்புகள் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம், என்னாலும் நிறைவான கருத்துக்களை பேச வேண்டிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். இப்ப சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இப்படி ஒரு காப்பியம், அப்புறம் பிசுராந்தையார் இந்த நூலை நம்ம வந்து பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இலக்கிய வட்டத்தில் கிடைச்சதுக்கு, அதுவும் குறிப்பாக சாகித்ய அகாடமி அந்த விருது வாங்கினது வந்து பிசுராந்தையார் அப்படிங்கிற அந்த கவிதை நாடகத்துக்கு. இந்த செய்திகளை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். அதோட நம்ம இன்னொரு காதலா கடமையான்னு ஒரு நூல் இருக்கு, அது சம்பந்தமா கூட ஒரு ரெண்டு வரி சொல்லிடுங்க. அதுக்கு பிறகு அவரை பத்தின கடைசியா செய்திகளை சிலதை சொல்லி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்பது அவருடைய காப்பியங்களிலே முதலில் வெளிவந்தது இதுதாங்க. ஏன்னா பாரதிதாசனுடைய முதல் காப்பியம் அப்படின்னா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். இதில் குப்பன் என்பவனும் வஞ்சி என்பவனும் சஞ்சீவி மலைக்கு வருகிறார்கள். இருவரும் காதலர்கள். அப்போது குப்பன் வஞ்சியை தொடுவதற்கு முயற்சி செய்கிறான். அப்போது வஞ்சி அதனை தடுக்கிறாள். சஞ்சீவி மலையில் இரு அற்புத மூலிகைகளை பறித்து தந்துவிட்டு தான் என்னை நீ தொட வேண்டும் என்று அவள் சொல்கிறாள். அது மலை உச்சியில் இருப்பதாகவும் வஞ்சியால் அந்த உச்சிக்கு வர முடியாது என்றும் வாதிடுகிறான் குப்பன். ஆனாலும் மூலிகை பறிக்க வேண்டுமெனில் அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நான் வந்திடுகிறேன் என்று வஞ்சி சொல்லுகிறாள். அத்துடன் ராமாயண கதையும் இதில் இணைத்து சொல்கிறார். அதாவது அனுமன் வந்து சஞ்சீவி மலையை தூக்கி சொல்வது போலவும் அதனை கொண்டு வந்து மீண்டும் வைப்பது போலவும் இவர்களுக்கிடையே ஒரு செய்தியையும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த சஞ்சீவி மலையானது அங்கே வந்து விடுகிறது என்பதில் இவர்கள் நிம்மதி அடைந்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு மூலிகையை பெருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடியது. இந்த சஞ்சீவி மலை சாரலில் பகுத்தறிவு கருத்துக்களையும் கலந்து கொடுத்ததுதான் மிக சிறப்பானது. பகுத்தறிவுக்கு ஒய்யாத ஏடுகளால் என்னை அசைக்க முடியாது என்ற வரிகள் மூலமாக இதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். மக்கள் உழைக்காத முன்பு மேலிருந்து வந்திடும் எக்காரணத்தினாலும் இன்மையிலேயே உண்மை உண்டோ அப்படி என்ற ஒரு கேள்வியையும் அவர் கேட்டிருக்கிறாரு. இது போல நிறைய பாடல்கள் இருந்தாலும் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது பிசுராந்தருடைய நாடகம் தான். பாவேந்தர் பாரதிதாசன் இறந்த பிறகு 5 ஆண்டுகள் கழித்து அவருக்கு சங்க புலவரான பிசுராந்தையர் மற்றும் சோழ மன்னர் கோப்பெருஞ்சோழன் ஆகியோரும் உயிரினும் மேலான நட்பை சொல்லக்கூடிய ஒரு நூலான இந்த பிசுராந்தையர் என்ற நாடக நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது என்பது வழங்கப்படுகிறது.
0: கவிதை நாடகம்,
1: கவிதை நாடகம் 1969 சாகித்ய அகாடமியுடைய விருதாக கவிதை நாடகத்திற்கு கிடைத்தது. அது நம்மளுடைய பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன? நேரில் கண்டிராத இருவர். இந்த ரெண்டு பேருமே ஒருவர் ஒருவரை பற்றி கேள்விப்பட்டு அன்பு கொண்டு ஒருவர் ஒருவருக்காக உயிரையும் துறக்க துணிந்த ஒப்பற்ற நட்பின் இலக்கணத்தை இந்த நாடகம் வெளிப்படுத்துகிறது. இதனுடைய கருப்பொருள் நட்பு, அறம், நீதியை நிலைநாட்டுதல் மற்றும் மக்களின் மன வலிமை ஆகியவற்றை மையமாக கொண்ட நாடகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி படைக்கப்பட்ட இந்த காப்பியத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது சால பொருந்துமாகும். அதுபோலவே காத

0: ஐயா என்ற அற்புதமான ஒரு நாடகமும் நம்முடைய பாரதிதாசன் ஐயா அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. இளங்குமரன் என்ற ஒரு நாடகத்தையும் அவர் படைத்திருக்கிறார். இந்த காதலா கடமையா பொறுத்தவரை பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு நாட்டு பற்று உள்ள ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், காதல் என்பது ஒரு புறம் இருந்தாலும் காதலை மீறி கடமையும் செய்ய வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தக்கூடிய ஒரு சிந்தனையில் இதனை படைத்திருக்கின்றார். இதில் கூட வரிகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் சமூக பார்வையோடு நிறைய இடங்களில் வரிகள் வந்திருக்கின்றன. மோட்டு வலை சுரை மூடிய குடிசையில் அரிசி கிடைக்கும் அடுப்பு மூட்டும் நாம் திருநாளாக கருதும் எளியார்க்கு, எளியவர்களுக்கு அரிசி கிடைக்கக்கூடிய நாள் தான் திருநாள், அதுதான் பாத்தீங்கன்னா விசேஷமான நாள். ஆக அரிசி உணவை கண்டறியாதவர்கள் ஏழை மக்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற கருத்தினை எல்லாம் இதில் பதிவு செய்திருக்கிறார். அதுபோல நல்ல கருத்துக்கள் எல்லாம் நிறைய படைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களுடைய வாழ்க்கையில் திரையலோக பயணமும் முக்கியமான ஒரு பயணமாக இருந்திருக்கிறது.
1: நிச்சயமா திரையலோகில வந்து அவரு போய் ஆனா பெருசா சாதிக்க முடியாட்டினாலும் அவரும் திரையுலகில் இருந்துட்டு தான் போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 படங்கள்ல அவருடைய இதெல்லாம் வந்திருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: திராவிட இயக்க தலைவர்களில் முதல் முறையாக திரைப்படத்துறைக்குள் நுழைந்தவர் பாரதிதாசன் ஐயா. ஏன்னா அந்த ஒரு சாதனை அவருக்கு இருக்கு. அவர் 1937 திரைப்பட உலகத்திற்குள் செல்கிறார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 10 படங்களுக்கு கதை, திரைக்கதை, உரையாடல், பாடல், பட தயாரிப்பு என்ற பல பகுதிகளில் பணியாற்றி இருக்கின்றார். அவருடைய படங்களில் முக்கியமானவை பாலாமணி, பக்தா திருடன், பொன்முடி, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, வளையாபதி, குமரகுருபரர் போன்ற 10 மேற்பட்ட திரைப்படங்கள் அவர் பணியாற்றிய படங்களாக இருந்திருக்கின்றன. இது மட்டுமில்லாமல் 33 படங்களுக்கு அவர் பாடல் எழுதியிருக்கின்றார். ஒரு படத்திலும் ஒரு சில பாடல்கள், கூடுதலாகவும் ஒரு சில பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் அவருக்கு இன்றும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படைப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன.
1: அவருடைய புகழ்பெற்ற வரிகளை சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.
0: அவருடைய புகழ்பெற்ற வரிகள் என்று சொல்லும் பொழுது, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்று சொல்லக்கூடிய, தமிழை நேசிக்கக்கூடிய, தமிழகத்தை நேசிக்கக்கூடிய அந்த வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமை சேர்த்தன. அது போலவே புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொல்லக்கூடிய வரிகள் பாரதிதாசனுடைய படைப்புகளில் உயர்ந்து நிற்கக்கூடிய வரிகளாக நமக்கு தெரிகிறது. இன்று குழந்தைகளுக்கும் தெரியக்கூடிய வரிகளாக, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வரிகளாகும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று இது பாடலாகவும் திரைப்பட பாடலாகவும் வந்திருக்கின்றது. அற்புதமான வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கின்றன. எப்பொழுதுமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிஞனும் சொல்லாத ஒரு வரியானது, இயற்கையை நேசிக்கும் போது கூடெல்லாம் அதற்காக உடைத்த தொழிலாளியை நேசித்த பெருமை நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களுக்கு உண்டு. அதற்கான பாடல் வரிகளாக சொல்லும் போது, சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்தைய பாறினிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறு நிலை என்று சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் அற்புதமான வரிகள். இவையெல்லாம் அவருக்கு பெருமை சேர்த்து கொண்டு இன்றும் இந்த வரிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாம். அற்புதமான அந்த வரிகளால் அவரும் நினைக்கப்படுகிறார், அவருடைய படைப்புகளும் நினைவூட்டப்படுகின்றன என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஐயா.
1: நிச்சயமா பாரதிதாசன் படைப்புகள்ல இன்னும் பேசுறதுக்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் நம்ம நேரத்தை கருதி முடிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். நிலையத்துக்கு வந்திருந்து பல்வேறு செய்திகள் பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பிடித்த நிகழ்ச்சியா இந்த இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி ஐயா.
2: இதுவரை பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிக்குமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: வானொலி நாடக விழா 2026.
4: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
3: ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
4: ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
3: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ் புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
4: ஜூலை 29 புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.

0: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? நகைச்சுவை நாடகம்,
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை.
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சனைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சனைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
1: 1800-425-0111.
3: சைகை மொழியில் தொடர்புள்ள வாட்ஸ்அப் எண்
1: 9498-34-5350. கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:00. இப்பொழுது இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து 12:10 சங்கீத சாரல், மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 சேர்ந்து செய் தொடர்ந்து மெல்லிசை, 1:10 எண்ணுயிர் தோழி, 1:55 பாடல் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் CGTMSE கடன் உத்தரவாத திட்டம் இடம்பெறும். 2:30 ஊர்ப்படுத்தலை நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபி வட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 2:55 வானிலை அறிக்கை. மாலை 5:30 திரையிசை, 6:00 நிகழ்ச்சி நிரல். ஆறு 10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:00 திரைகானம், 7:25 ஏறும் மூறும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து பயிறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10:00 அரங்கிசை, 11:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து வானிலை அறிக்கை. இதுவரை நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.
2: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
5: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி, சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த

0: ப்ரெஸ் பண்ண உடனே ஃபோன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் ஃபோன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அந்த ஃபோன் நம்பர் டைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம்க்கு வரும். ஸோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். ஸோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு வித்தவுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்தவுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல ஏதாவது சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த கியூஆர் கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்துல we are going to place them. So public movement ல இருக்கும்போது any incident if they see then and there itself they can also send information to us. I am expecting more public response to this initiative. Any doubts or anything they have regarding this they can very well come and meet me in my office or go to the nearest police station to clarify if they have any doubts. Thank you.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபி வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும். இன்றிரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து பயிறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டு புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நிறைவாக சுந்தரரின் திருத்தொண்ட தொகையை பாடினார் மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கம். பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் பி எஸ் சீதாலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர். மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் ரத்திபதி பிரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். இவ்விரு நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி கபிலன் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குருகிராம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு சோனம் மருத்துவர்களின் அறிவுரையை ஏற்று தமது உடல்நலத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக்கின் உடல்நலனுக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக் போராட்டத்தை கைவிட்டுள்ளதை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களின் நலன்களை மத்திய அரசு பாதுகாக்கும் என்று திரு சோனம் வாங்சுக் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வினாத்தால் கசிவை முற்றிலுமாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகள் நடைபெறும் என்றும், இதனால் மாணவர்களின் தகுதி நேர்மையான முறையில் உறுதி செய்யப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான புதிய விரைவு நீதிமன்றத்தை உடனடியாக அமைக்க தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவில், ரோஸ் அவென்யூவில்

0: நீதிமன்ற நீதிபதி அனு குரோவர் பாலிகா சிறப்பு நீதிபதியாக நியமிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வினாத்தாள் கசிவு மோசடியில் ஈடுபடுவோரை உடனடியாக தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை வரவேற்பதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் மோசடி தொடர்பான வழக்குகள் தினமும் விசாரிக்கப்பட்டு விரைவில் நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்ட போதும் தொடர்ந்து அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததன் காரணமாக அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில், சத்தீஸ்கர் மாநிலத்தில் 800க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இந்த பயிற்சி திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வருமான வரி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் நேரடி வரி வருவாய் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் வருமான வரி முக்கிய அம்சமாக திகழ்கிறது. நாட்டின் வருமான வரித்துறை வெளிப்படைத்தன்மையுடனும் தொழில்நுட்ப அம்சங்களுடனும் வரி செலுத்துவோருக்கு உகந்த வகையிலும் நிர்வாக திறமையுடனும் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வருமான வரி செலுத்துவோரின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா வரி அப்படிங்கிறது வரி வசூல் அப்படிங்கிறது கலெக்டர்ஸ் மூலமாக செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளோட வார் நடந்துட்டு இருந்தப்போ இதுக்காக ஒரு ட்ரைபியூனல் அமைக்கப்பட்டு இன்கம் டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அந்த மாதிரியான பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது அன்னியிலிருந்தே. ஸோ 1961 முதல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது. நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறது 1922 அப்புறமா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறமா 2025 இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
0: பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் குறுவை பருவத்திற்கு உதவி பெற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பதிவு செய்து வருகின்றனர். இந்த திட்டம் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: தமிழ்ச்செல்வன் தங்களை விவசாயிகளுக்கு மழை வெள்ளம் வறட்சி இந்த மாதிரி பகுதியில் உதவுறதே பாரத பிரதமர் அவர்களினுடைய திருத்தி அமைக்கப்பட்ட காப்பீடு திட்டம். குறிப்பா இந்த வருஷம் தண்ணி எங்கேயுமே இல்ல, வறட்சியா தான் இருக்குது குறுவைக்கு. இந்த குறுவை பருவத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நாங்க வர 31ஆம் தேதிக்குள்ள காப்பீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசத்துக்குள்ள அது கட்டியும் இருக்கும், மக்களும் கட்டுவதற்கு தயாராக இருக்கும். இப்ப சில இடத்துல முளைப்பு திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முளைப்பு திறன் பாதிச்சாலே கிட்டத்தட்ட 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில நீங்க எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பி தான் நாங்கள் காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும். இந்த காப்பீடு திட்டம் விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
4: சங்கமங்கலம், என் பேர் குமார். நாங்கள் போன வருஷம் வந்து சாவடி பண்ணோம், சம்பா குருவா சாவடி பண்ணோம். ஐயா பிரதமர் மோடி ஐயா வந்து பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்ல, பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி.
0: குஜராத் மாநிலத்தில் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து தரும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்திலிருந்து பாதிப்புகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிஜேபி சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான

0: உதவிகள் செய்து தரப்படும் என்றும் திரு நிதின் நபீன் கூறியுள்ளார். வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 450 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின்போது போலி நிறுவனங்களின் பெயரில் முறைகேடாக கடன் வழங்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய தடகள வீரர்கள் உறுதியுடன் சிறப்பாக விளையாடி சாதனை படைப்பார்கள் என்று கூறியுள்ளார். அவர்களின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு நாட்டில் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-5, 6-11, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஹவீபா ரிஸ்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் சிலியின் அன்டோனியா ரிவராவை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷை வென்றது. மஸ்கட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 8-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. சர்வதேச செஸ் ஃபெடரேஷனின் இடைக்கால தலைவராக செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இப்பொழுது சேந்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். அதற்கு முன் விளம்பரம்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இப்பொழுது சேர்ந்திசை பாடல் கேட்கலாம். முதலாவதாக செலுவினா என தொடங்கும் கன்னட மொழி பாடல்.

0: சேர்ந்து செய்ய கேட்டீர்கள்.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான், அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பி இருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மாமா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இப்பொழுது மெல்லிசையில் முதலாவதாக பூங்காற்று என தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் TL மகராஜன், TK கலா.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: generals were involved in spreading rumors and false claims to mislead the students and youths. He urged people to always verify information before trusting and sharing them. Activist Sonam Wangchuk has ended his hunger strike after 26 days at a private hospital in Gurugram last night in the presence of Union Ministers J.P. Nadda and Jitendra Singh. Sonam Wangchuk's wife, Gitanjali Angwa, and senior leaders of the apex body of Leh Ladakh were also present at the hospital when he ended his fast. The Enforcement Directorate, ED, conducted searches at 8 locations today across Delhi, Uttar Pradesh and Punjab in connection with a money laundering case linked to an alleged bank fraud. ED said the investigation arises from a CBI case relating to fraud involving approximately 450 crore rupees. Further investigation is underway. BJP National President Nitin Naveen has said the government stands firmly with the citizens affected due to heavy rainfall and flood situation in Gujarat. In a social media post, the BJP President stated today that the Bharatiya Janata Party stands firmly with the affected citizens in the spirit of service and dedication and is actively providing cooperation in the relief efforts. In Jammu and Kashmir, amid the continued closure of the Jammu-Srinagar National Highway due to heavy rainfall and landslides, the Northern Railway yesterday introduced a special train between Srinagar and Sri Mata Vaishno Devi Katra to facilitate stranded passengers. The special service helped evacuate over 600 passengers affected by disruption in road connectivity. India's Anahat Singh has entered the semi-finals of the World Junior Squash Championships after beating Egypt's Habiba Rizk in the quarterfinals. With this win, Anahat has become the first Indian to reach back-to-back semi-finals in the championship. Five-time world champion Vishwanathan Anand has taken charge of the International Chess Federation as interim president after its Russian head was placed on the latest European Union sanctions list. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
3: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் வரலாற்று சிறப்பு மிக்க, தொல்லியல் சான்றுகள் நிறைந்த, தமிழருடைய தொன்மைக்கும் பண்பாட்டுக்கும் சான்றாக விளங்கக்கூடிய ஒரு ஊர் தான் கொடுமணல். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு இந்த கொடுமணலுக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக தமிழருடைய தொன்மை பண்பாடு என்று சொல்றப்ப அதற்கு இரண்டு சான்றுகள், ஒன்று இலக்கிய சான்று, இன்னொன்று தொல்லியல் சான்று. இலக்கிய சான்றை மெய்ப்பிக்கும்போது தான் இந்த தொல்லியல் சான்று. அப்படியாக கொடுமணல் என்பது சங்ககால ஒரு ஊர் பேராக இருந்திருக்கிறது. சங்ககாலத்தில் இந்த ஊரானது கொடுமணம் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து நிறைய பதிற்றுப்பத்து பாடல்களில் கொடுமணம் நன்மான் பட்ட வினைகளம், அது மாதிரி கொடுமான் நன்மான் பட்ட அருங்கலம் என்று பலவாறாக சுட்டப்படுகிறதை நாம் அறியலாம். அப்படியாக சங்ககால ஊர் பெயரான இந்த கொடுமணம் என்பதுதான் கொடுமணல் என்று வழங்கப்பெறுகிறது. இங்கு தொல்லியல் சான்றுகளாக பெருங்கற்கால சின்னங்கள் நிறைய கிடைத்திருக்கிறது. அதே போல தொல்லியல் களங்கள் அதிகமாக கொண்ட ஒரு நிலப்பகுதியாக இந்த கொடுமணல் விளங்குகிறது. இங்கே பல்வேறு வகைப்பட்ட பாசிகள், மணிகள், ஈம சின்னங்கள், இது மக்களுடைய புதைவிடமாக இருந்திருக்கிறதை நாம் அறிகிறோம். அதுபோல ஏராளமான அகழாய்வுகள் பேராகவும், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதியாகவும் இது இருந்திருக்கலாம் என்பதை தொல்லியல் சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன. ரோமானியர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையே வணிகம் நடந்ததற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. இப்படி ஒரு பெரிய

வணிக நகரமாக இருந்ததுதான் இந்த கொடுமணல் என்ற கொடுமணம். இது பண்டைய தொழில் மற்றும் வணிக நகரமாக திகழ்ந்திருக்கிறது. பழங்காலத்தில் இந்த பகுதியில் நிறைய இரும்பு தாதுகளும் மணிக்கற்களும் நிறைய இருந்ததற்கான சான்றுகளாகவும் தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு ஊர்பகுதியாகவும் இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த ஊர் ஒரு சான்றாக அமைகிறது. வெளிநாட்டினருடன் வணிக தொடர்புடைய நகரமாகவும் திகழ்ந்திருக்கிறது என்பதற்கு அகலாய்வு சான்றுகள் உறுதி செய்கின்றன. இந்த மணல் என்பது எப்படி மலை, குன்று, பாறை, கல் என்று சொல்கிறோமோ அடுத்தடுத்த படிநிலை வளர்ச்சியில் அதை போல மலை, குன்று, பாறை, கல், மணல் என்ற வளர்ச்சி வருவதை நாம் அறிகிறோம். அப்படியாக இந்த ஊர் கொடுமணல் என்றே பெயர் பெற்றிருக்கிறது. தொல்லியல் சான்றுகள் அதற்கு உறுதி செய்கிறது இந்த ஊரை பற்றி. தமிழகத்தில் மணல் என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டோ அல்லது மணல் பரப்பை குறிக்கும் வகையிலோ நிறைய ஊர் பெயர்கள் அமைந்துள்ளன. அதில் மணல்மேடு, மணல்மேல்குடி, நெடுமணல், மணற்பாறை, மணல்வெளி என்று பல்வேறு ஊர் பெயர்கள் தமிழகத்தில் மணல் என்ற ஒட்டுடன் இணைந்த புவியியல் சார்ந்த அதன் நிலவியலின் அடிப்படையில் அமைந்த ஊர் பெயராக நாம் பார்க்கிறோம். அப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர் மணல்மேடு, புதுக்கோட்டையில் இருக்கும் ஒரு ஊர் மணல்மேல்குடி. அதே போல சதுர்வேதி மங்கலமாக பழைய கல்வெட்டுகளில் அறியப்பட்ட நெடுமணல் என்னும் ஒரு ஊர் மணல் நிறைந்த பாறை பகுதியை குறிக்கும் வகையில் மணற்பாறை, அதாவது திருச்சி மணப்பாறை என்பது மணல் சூழ்ந்த பாறையாக இருந்திருக்கிறது. மணல் பரவிய வெட்டவெளி பகுதியாக மணல்வெளி என்ற ஒரு ஊரும் இருந்திருக்கிறது. இவைகள் எல்லாம் பெரும்பாலும் நதிக்கரைகள் அல்லது கடற்கரை ஓரங்களில் மணல் படிவுகள் அதிகம் உள்ள இடங்களாக இருந்திருக்கின்றன. இப்படியாக தமிழ்நாட்டில் நிலவியல் அடிப்படையில் ஊர் பெயர்கள் அமைந்திருப்பதையும் நாம் அறியலாம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு உங்களுக்கு அதே பெயர் தானா? சாலையோர வியாபாரியிடம் காய் வாங்க போனால் பேரம் பேசாமல் வாங்கினால் அவர்களுக்கென்று பெயருண்டு. சாலையோர வியாபாரியிடம் காய் வாங்க போனால் பேரம் பேசாமல் வாங்கினால் அவர்களுக்கென்று பெயருண்டு. கோயில் வாசலில் ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க கண்ணும் தெரியாது ஆராயாமல் உதவி செய்யும் அவர்களுக்கென்று பெயருண்டு. கோயில் வாசலில் ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க ரெண்டு கண்ணும் தெரியாது ஆராயாமல் உதவி செய்யும் அவர்களுக்கென்று பெயருண்டு. நண்பா, குழந்தைக்கு முடியல, ஆஸ்பத்திரி போகணும், 1000 ரூபாய் அக்கவுண்ட்ல போட்டு விடுறியா? ஒன்றும் சொல்லாமல் போடும் அவர்களுக்கென்று பெயருண்டு. நண்பா, குழந்தைக்கு முடியல, ஆஸ்பத்திரி போகணும், 1000 ரூபாய் அக்கவுண்ட்ல போட்டு விடுறியா? ஒன்றும் சொல்லாமல் போடும் அவர்களுக்கென்று பெயருண்டு. தினமும் பூ கொடுக்கும் பூக்காரம்மா முளம் போட்ட பின் 2 கன்னி குறைத்து கொடுப்பது தெரிந்தும் ஒன்றும் சொல்லாமல் வாங்கினால் அவர்களுக்கென்று பெயருண்டு. தினமும் பூ கொடுக்கும் பூக்காரம்மா முளம் போட்ட பின் 2 கன்னி குறைத்து கொடுப்பது தெரிந்தும் ஒன்றும் சொல்லாமல் வாங்கினால் அவர்களுக்கென்று பெயருண்டு. வீட்டு உதவிக்கு வரும் ஆயா மாதத்தில் 4 நாள் விடுப்பு எடுக்க சொல்லும் காரணம் பொய் என்று தெரிந்தும் மறுப்பு சொல்லாமல் அனுமதிக்கும் அவர்களுக்கென்று பெயருண்டு. வீட்டு உதவிக்கு வரும் ஆயா மாதத்தில் 4 நாள் விடுப்பு எடுக்க சொல்லும் காரணம் பொய் என்று தெரிந்தும் மறுப்பு சொல்லாமல் அனுமதிக்கும் அவர்களுக்கென்று ஒரு பெயருண்டு. உங்களுக்கும் அதே பெயர்தானா? உங்களுக்கும் அதே பெயர்தானா?

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வாரம் மென்சுரேஷன் அது பிஎம்எஸோட மூன்றாவது அப்புறம் நாலாவது சிம்டம்ஸ் ஆன சோர் பிரஸ்ட், மாதவிடாய்க்கு முன்பு வரக்கூடிய மார்பு வலி மற்றும் மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய மனநிலை மாற்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம். மார்பக வலியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆசனாவும் மனநிலை மாற்றங்களை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிராணயாமம் மூச்சு பயிற்சியும் இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. இப்போது நம்ம மாதவிடாய்க்கு முன்பு வரக்கூடிய மார்பு பற்றி பார்ப்போம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய இது பொதுவான ஒரு ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம் தான், ஒரு அறிகுறி தான். அதனால் நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். இது வழக்கமாக பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இல்லை ஈவன் 5 டேஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மார்பு பகுதியில் ஒரு சின்ன வீக்கம் மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி கனத்த உணர்வு அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கலாம், நீங்கள் தொடம்போதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வலி இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நார்மல். ஆனால் இதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பெயின் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது மிகவுமே அவசியம். ஸோ இதை நேச்சுரலாக எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு உணவுகள், சர்க்கரை உணவுகள் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். யோகா செய்வது மூலமாக உங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும்போது, அந்த நெகிழ்வுத்தன்மை நல்லா வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வலியே வராமல் இருக்கும். ஸோ இதில் முக்கியமான ஆசனம்

என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆசனா இருக்குது. உங்களோட மார்பை நல்லா விரிவடையக்கூடிய அந்த மசில்ஸை ஃப்ளெக்சிபிள் ஆக்கக்கூடிய ஆசனா நிறைய இருக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற ஆசனா பேர் வீரபத்ராசனா, வாரியர் போஸ், போர் வீரர் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களோட உடலை வந்து நல்லா வலிமையாக்கி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆக்கும். உங்களோட கால் கைகள் மற்றும் உங்களோட முதுகெலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆசனா இது. மொத்தம் வந்து நாலு விதமாக பண்ணலாம் ஆக்சுவலாக. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு விதமான வீரபத்ராசனா சொல்லி கொடுக்க போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களோட யோகா மேட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த உங்கள் யோகா மேட் வந்து வழுக்காத மேட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக. நல்லது புள்ள யோகா மேட் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் மேட்டோ இல்லை கார்பெட்டோ எது எடுத்தாலுமே உங்களோட கால் அதில் வைக்கும் போது உங்களுக்கு கால் வழுக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மேட்டை எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு காலுமே வந்து அகலமாக வச்சுக்கோங்க. ஒரு மூணு இல்லை நாலு அடி அகலத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட வலது பாதத்தை வந்து 90 டிகிரிஸ்க்கு வெளிப்புறமாக திருப்பிக்கோங்க. உங்களோட இடது பாதத்தை வந்து சற்று உள் நோக்கின மாதிரி திருப்பிக்கோங்க ஒரு ஆங்கிளில். உங்களோட இடுப்பு பகுதி ஃபுல்லுமே வந்து உங்களோட வலது காலை பார்த்த மாதிரி ஃபுல்லாக திருப்பிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேக், உங்களோட இடது பாதமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் பேலன்ஸ்டாக நிற்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா உங்கள் ரெண்டு கையை நல்லா மேலே நீட்டிக்கோங்க. உங்கள் தலைக்கு மேலே நீட்டிக்கோங்க. உங்கள் ரெண்டு உள்ளங்கையுமே வந்து ஒன்றா எடுத்துகிட்டு வந்து நமஸ்கார முத்ரா இல்லை அஞ்சலி முத்ரால ஒன்றா சேர்த்துக்கோங்க. ரெண்டு கையும் விரல்களையும் இன்டர்லாக் பண்ணக்கூடாது. எல்லா விரலும் நீட்டி மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், சீலிங்கை பார்த்த மாதிரி. இப்போது உங்களோட வலது முழங்காலை வந்து 90 டிகிரிஸ் ஆங்கிளில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களோட முழங்கால் கணுக்கால் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். உங்களோட இடுப்பு முழங்கால் வந்து இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும், ஒரு எல் ஷேப் மாதிரி இருக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் லெக்கில் ஸ்குவாட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட முதுகை நல்லா வளைச்சி நல்லா பின்னாடி எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்கள் செஸ்ட்டு நல்லா ஓப்பன் ஆகும்போது, உங்கள் ஷோல்டர் நல்லா ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு அந்த மசில்ஸ், உங்கள் பிரெஸ்ட்டை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஃப்ளெக்சிபிள் ஆகும்போது அந்த ஹெவினஸ்ஸு, பெயின் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பெயினே வராமல் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வீரபத்ராசனா பண்ணும்போது நம்ம கால்கள், கணுக்கால்கள், கைகள், முதுகு தசைகள் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகும். உங்களோட இடுப்பு மார்பு பகுதி, தோள்பட்டை பகுதி எல்லாமே வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். இது வந்து ஒரு பேலன்சிங் ஆசனாமே சொல்லலாம். ஏன்னா ஒரு கால் முன்னாடி இன்னொரு கால் ஆங்கிளில் வைக்கும்போது அந்த பேலன்ஸ் சென்ஸுமே வரும். இது ரெண்டு சைடுமே நீங்கள் பண்ணணும். நம்ம ரைட் சைடு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு ரைட் சைடில் வந்து நீங்கள் மெதுவாக ஒரு 10 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி லெஃப்ட் சைடுமே அதே மாதிரி ரிப்பீட் பண்ணணும் நீங்கள். ஸோ இது யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டி வலி இருக்கிறவங்க, ரொம்ப ஹை பிபி இருக்கிறவங்க இந்த ஆசனாவை பண்ணக்கூடாது. மெயினாக முட்டி வலி இருக்கிறவங்க, நீ சர்ஜரி பண்ணவங்களை வந்து இந்த ஆசனா பண்ணவே கூடாது. இன்னொரு தடவை பண்ணலாம் இந்த ஆசனா. உங்களோட ரெண்டு காலும் அகத்தி வச்சுக்கோங்க. உங்களோட வலது காலை 90 டிகிரிஸ் பார்த்த மாதிரி திருப்பிக்கோங்க. உங்களோட இடது காலை உள் நோக்கின மாதிரி திருப்பிக்கோங்க. உங்கள் இடுப்பு பகுதியை உங்களோட ரைட் லெக்கை பார்த்த மாதிரி திருப்பிட்டு உங்கள் ரெண்டு கையை நல்லா மேலே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நல்லா நீட்டிக்கோங்க. உள்ளங்கை ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நமஸ்கார முத்ராவில் இருக்கணும். ஸோ பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போது உங்களோட ரைட் லெக்கில் ஸ்குவாட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் பாடியை நல்லா பேக் பெண்ட் பண்ணுங்கள். செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். ஷோல்டர் நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். மூச்சை நல்லா உள்ளே வாங்கிக்கோங்க. இப்போ நார்மல் ப்ரீத்திங்கில் இதை ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணினதுக்கப்புறமா மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுட்டு கையை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட நீயை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் லெஃப்ட் சைடுமே லெஃப்ட் லெக்கை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ரைட் லெஃப்ட்ன்றது 1 டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 to 5 டைம்ஸ் பண்ணலாம் இது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய மனநிலை மாற்றங்கள், மென்சுரல் மூட் ஸ்விங்ஸ். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரானோட ஃப்ளக்சுவேஷன்ஸால் வரக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அறிகுறி தான் இது. ஸோ நம்மளோட மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, ஈவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாமல் எரிச்சல் படுறது, கோபம் படுறது, கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கிறது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒரு சன்னாக இருக்கட்டும், இல்லை அப்பாவாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் லேடிஸை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முக்கிய மனநிலை மாற்றங்கள் என்னென்னா, இப்போ நம்ம காரணம் இல்லாமல் கோபப்படுவது, திடீராக சோகம் வந்து சில பேர் அழுவ கூட தொடங்குவாங்க, பதற்றமாக இருக்கிறது, திடீர்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா சோகம் ஆகிடுவாங்க, இந்த மாதிரி நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இது உணவு இதில் பார்த்தீங்க அப்படின்னா

அதிகமாக இருக்கிற உணவை வந்து சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் போயிட்டு கடகடன்னு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வேறு விதமான எஃபெக்ட்டுமே தரும், அது நல்ல எஃபெக்ட் தராது ஆக்சுவலாக. அதே மாதிரி யோகா பயிற்சி பண்ணுறது மூலமாக உங்களோட அந்த மூட் லெவல்ஸை வந்து கண்ட்ரோல்க்கு எடுத்துகிட்டு வரலாம், உங்களோட மைண்டு நல்லா காம் டவுன் பண்ணலாம். ஸோ யோகா மெடிடேஷன் பண்ணும்போது, யோகா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது, மூச்சு பயிற்சி பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலைஸ் ஆகி உங்களோட அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும். தூக்கம், சரியான தூக்கம், சரியான நேரத்தில் தூங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல்கிட்டையோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேலே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

கதையரங்கம். இன்னைக்கு கதையரங்கத்துல நாம ஒரு சிறிய செயல் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு அழகான சிறிய நகரம். இந்த நகரத்துல அருண் அப்படிங்கிற சிறுவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது.

0: கதையரங்கம். இன்னைக்கு கதையரங்கத்துல நாம ஒரு சிறிய செயல் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு அழகான சிறிய நகரம். இந்த நகரத்துல அருண் அப்படிங்கிற சிறுவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தினமும் சாயங்கால நேரத்துல தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு திண்ணையில வானத்தை பார்த்துக்கிட்டே, அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் மேகங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே கனவுகள் கண்டுட்டு இருப்பான். அந்த வானத்தை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். இந்த வானம் எவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா இதுல இருக்கிற நட்சத்திரங்கள் எவ்வளவு குட்டியா இருக்கு. இந்த வானத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நம்ம எவ்வளவு குட்டியோண்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் அவன் மனசுக்குள்ள தோணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நிறைய சந்தோஷங்கள் இருக்கு. சின்ன சின்ன செயல்களாலதான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத அவன் நம்பினான். ஒரு நாள் பள்ளியில ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த உலகத்தை மாத்த பெரிய சக்தி வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அதுக்கு பல மாணவர்களும் கைய உயர்த்தினாங்க. ஆனா அருண் மட்டும் அமைதியா இருந்தான். ஆசிரியர் அவனை பார்த்து கேட்டாரு, ஏன் அருண் நீ கைய உயர்த்தவே இல்ல, உன்னோட பதில் என்ன அப்படின்னு ஆசிரியர் கேக்குறாரு. அருண் மெதுவா எழுந்து, ஐயா இந்த உலகத்தை மாத்துறதுக்கு பெரிய சக்தி எதுவும் தேவையில்லை, ஒரே ஒரு சிறிய நல்ல செயல் செய்தாலே போதும், இதுதான் என்னோட நம்பிக்கை அப்படின்னு அருண் பதில் சொல்றான். அந்த பதில் ஆசிரியருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்த நாள் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும் போது இடி மின்னல் மழை, அந்த நகரத்துல பலத்த மழை கொட்டி தீத்துட்டு இருந்தது. எங்குமே மின்சாரமும் இல்ல. இரவு ஆனதும் அந்த தெரு முழுக்க இருளால் சூழ்ந்திருந்துச்சு. அப்படி ஒரு இருட்டு, கொற்ற மழை, சாலையெல்லாம் தண்ணி, நடக்கிறதுக்கே எல்லாருக்கும் அவ்வளவு சிரமமா இருந்தது. வேலையை முடிச்சு வீட்டுக்கு போறவங்களுக்கும் சரி, பள்ளியில இருந்து வீட்டுக்கு திரும்புற மாணவர்களுக்கும் சரி, ரொம்பவும் சிரமமா இருந்தது. அருணுக்கும் அப்படிதான், ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வீட்டுக்கு வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தான். வழக்கமா அவனுக்கு தான் திண்ணையில உட்காந்து வானத்தை பாக்குற பழக்கம் இருக்கே, அன்னைக்கு அவனால அப்படி உட்கார முடியல. ஆனா திண்ணையில நின்னபடியே சாலைய பார்த்துட்டு இருந்தான். சாலையெல்லாம் மின்சாரம் இல்லாம கும்பிட்டா இருந்தது. அப்போ அருணுக்கு ஒரு யோசனை வந்தது. வீட்டுல இருந்த சின்ன விளக்கொன்னு எடுத்து அந்த விளக்குல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை காத்துல அணையாதபடி கண்ணாடி போட்டு மூடி தன்னுடைய வீட்டு வாசல்ல கொண்டு வந்து வச்சான். அந்த சின்ன விளக்குல அவனுடைய வீட்டு வாசல் வரைக்கும் இருந்த சாலையோரத்துல வெளிச்சம் தெரிஞ்சது. அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் இதே மாதிரி விளக்குகளை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரா ஏத்த ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த முழு தெருவுமே சின்ன சின்ன விளக்குகளோட ஒளியில பிரகாசமா தெரிஞ்சது. அந்த ஒளியில மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சு பாதுகாப்பா இருந்தாங்க. மறுநாள் அந்த பஞ்சாயத்து தலைவர் எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டினாரு. நேத்து நைட்டு மின்சாரம் நம்ம ஊர்ல இல்ல, ஆனாலும் யாருக்கும் எந்த சிரமமும் ஏற்படாத வகையில நம்மளுடைய தெருக்களே அவ்வளவு ஒளிமயமா இருந்தது. சின்ன சின்ன விளக்குகள் தான், ஆனா இதை எல்லாரும் சேர்ந்து ஏத்தும் போது பலருக்கு அது வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த முதல் விளக்கை ஏற்றின அருணுக்கு இந்த பாராட்டு முழுக்க போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் கைத்தட்டி பாராட்டினாங்க. அருண் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நான் பெரிய காரியம் எதுவும் பண்ணல, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன செயலை தான் செஞ்சேன். அப்பதான் அருண் முன்னொரு நாள் பள்ளியில சொன்ன விஷயம் அவருடைய பள்ளி ஆசிரியருக்கு ஞாபகம் வந்தது. ஆமா, அருண் அன்னைக்கே சொன்னால இந்த உலகத்தை மாத்துறதுக்கு பெரிய சக்தி தேவையில்லை, சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாலே போதும் அப்படின்னு. உண்மைதான், ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சின்ன உதவி, ஒரு அன்பான செயல், இது எல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒவ்வொருவரும் ஒரு சிறிய விளக்காக மாறினா இந்த உலகமே ஒளிமயமாகும். அடுத்த வாரம் வேறு ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறோம். கதையரங்கத்திலிருந்து விடை பெறுவது வித்யா. தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR Chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 600,004

0: 4 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
4: நான் பந்தல் தான் நிறைய பண்ணுவேன். ஒரு சிலருங்க வந்து கத்திர செடி நடுவாங்க சார். இப்போதைக்கு புடஞ்செடி இருக்கு, காய் போயிங்குது, கோகோ போயிங்குது. புடலங்கா இருக்குன்னா பெருசு சின்னதுன்ற லெவலில் பிரிக்கணும். அதில் அப்படிலாம் கிடையாது சார், அப்படியே அறுக்கணும். அப்படியே அறுத்தா காக்கில் பிடிச்சி அப்படியே தச்சு அப்படியே அனுப்பலாம். வேறு காய்கள்லாம் ரகம் மாதிரியே பிரிக்கணும், இதில் அது போல் இருக்காது. பந்தல் செடி வந்து கோவக்காவுக்கு மட்டும்தான் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் தேவை. மிச்சம் இந்த புடஞ்செடி சொர்க்காலாம் நாங்கள் சொந்த ஆளே பார்த்து அறுத்துருவோம்.
3: காய்கறி சாகுபடி அனுபவங்கள் பற்றி செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்ல உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். MBBS இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தால் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள், பிரமாண பத்திரங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் BS நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் இதில் விரிவாக இடம்பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சினையை உன்னிப்பாக தினசரி ஆராயும் என்றும் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நீட் விவகார பிரச்சினை 5வது நாளாக இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முற்பட்டபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதோடு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டனர். அவை அலுவல்கள் நடக்க ஒத்துழைக்க அவைத்தலைவர் விடுத்த வேண்டுகோளை யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை முதலில் நண்பகல் வரையில் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, நீட் வினாத்தால் கசிவு பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே தயாராக இருந்ததாக கூறினார். காங்கிரஸ் கட்சி விதிக்கும் சில நிபந்தனைகளின் காரணமாக இந்த விவாதத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்பிரச்சனையில் அர்த்தமுள்ள விவாதம் தேவை என்பதே அனைத்து உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த உணர்வு என்றும் குறிப்பிட்டார். நீட் விவகாரத்தில் கடுமையான சட்டம் இயற்றப்படும் என்று பிரதமர் உறுதி அளித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களும் விவாதம் கோரியிருப்பதையும் எடுத்துரைத்தார். விவாதத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் ஈடுபட்டால் அது நாட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செய்தியை வழங்காது என்றும் கூறினார். இன்று நடைபெறவுள்ள மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இவ்விவகாரம் தொடர்பாக கடும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதோடு வலுவான சட்டம் இயற்றப்படும் என்றும் திரு ரிஜிஜு குறிப்பிட்டார். எனவே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது கட்சி உறுப்பினர்களை அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க அறிவுறுத்தினால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதோடு ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு வழி ஏற்படும் என்றார். அவை நடத்தும் அலுவலர் திரு ஜெகதாம்பிகா பால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை கூறினார். ஆனால் அமளி தொடரவே மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக

0: இரு அவைகளிலும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி கார்கில் போரில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் செய்யும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக போராட்டம் மேற்கொள்ளும் மாணாக்கரிடம் அமைச்சரை பதவி நீக்குவது உள்ளிட்ட மூன்று கோரிக்கைகள் இருப்பதாக குறிப்பிட்டார். நீட் வினாத்தால் கசிவிற்கான பொறுப்பை ஏற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திருமதி டிம்பிள் யாதவ் தெரிவித்தார். வினாத்தால் கசிவு தொடர்பாக மத்திய அரசு கடுமையான சட்டம் கொண்டு வரும் என்ற மத்திய அரசின் உத்தேச முடிவு குறித்து கூறிய அவர், மத்திய அரசு அதில் தெரிவித்துள்ள அம்சங்களை பொறுத்து அதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்றார். இதனிடையே இந்த நீட் விவகாரத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வரவேற்றுள்ளார். வழக்குகள் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு இளையோருக்கு விரைந்து நீதி கிடைக்க இது வழிகோலும் என்றார். இந்நிலையில் நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி உறுப்பினர்கள் திரு ஜெகதாம்பிகா பால், திரு ராகுல் சின்ஹா, திரு சசாங் மணி ஆகியோர் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளை வரவேற்றதோடு குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றனர். இது தொடர்பான பிரதமரின் வீடியோ பதிவை சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள், வினாத்தால் கசிவு தொடர்பாக விரிவான மசோதா கொண்டுவரப்பட இருப்பதையும் சுட்டிக்காட்டினர். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் கட்சி இடையூறு விளைவிப்பதாகவும் அவர்கள் குறை கூறினர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ரொமேனியாவின் புசாரெஸ்ட் நகரில் அந்நாட்டு பிரதமர் இலி போலோஜன் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர், பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதை எடுத்துரைத்தார். தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் நிக்குச டானனுடன் இணைந்து இந்திய ரொமேனிய வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகஸ்ட் முதல் வாரம் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அம்மாநில முதலமைச்சரிடம் மேகதாது விவகாரம், காவிரியிலிருந்து தமிழகத்திற்குரிய நீரை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு மாதிரி வகுப்பறைகள் அமைக்கும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முனைவர் குமார் கூறியிருக்கிறார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதிநிலை அறிக்கையில் இது தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார்.
2: குழந்தைங்களுக்கு இப்ப முதல்ல தேவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கிளாஸ்க்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம சப்ளை பண்ணி அவங்களையும் நல்லா ஊக்குவிச்சு தமிழ்நாட்டில் திருச்சி, கோயம்புத்தூர், நம்ம சென்னை அந்த மாதிரி 8 டிஸ்ட்ரிக்ட் நல்லபடியா செஞ்சாலும் 16 டிஸ்ட்ரிக்டா நம்ம மாத்தி காமிச்சோம்னா GDP growth of country will increase. வேஸ்ட் டிஸ்போசல் எடுத்தீங்கன்னாக்கா அதையும் வந்து எப்படி நம்ம பயோகேஸா மாத்த முடியுமா, என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும், எந்த இடத்துல எப்படி பண்ணா நல்லபடியா இருக்கும்ன்றதையும் பார்க்கணும், அதையும் நம்ம பார்த்துருக்கோம்.
0: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி மாணாக்கருக்கான நினைவாற்றல் பயிற்சி முகாமை மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார். மாணாக்கர் கல்வியுடன் நல் ஒழுக்கத்தை பேணி வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறுவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் 70,485 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 100,000 மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஓசூரில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வருகின்ற 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த கண்காட்சியில் தினசரி கருத்தரங்குகள், புத்தக விற்பனைகள் நடைபெற உள்ளது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 100,000 மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தினசரி அறிஞர்கள் கல்வி கல்வியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து

0: ராஜா சின்ன தம்பி.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் தந்தை மகன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னையில் இவர்கள் பயணித்த காரும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. விபத்தை ஏற்படுத்திய லாரியை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். உதயிகையில் அணைகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியாண்ட பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கிளாஸ்கோவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தடகள வீரர்களின் திறனும் அர்ப்பணிப்பும் எண்ணற்ற இளையோருக்கு உத்வேகமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். ஃபிடே சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக விஸ்வநாதன் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்லவுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:55. இப்பொழுது பாடல் ஒன்று கேட்கலாம். அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து KJ யேசுதாஸ் சித்ரா பாடியது.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது.
4: இன்று மாலை 6 மணிக்கு தமிழ் சென்ட்ரல் டாக்டர் எஸ்டி கலையரசன் அவர்களின் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
3: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்னைக்கு நம்ம மத்திய அரசின் சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத நிதி திட்டம், கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்புக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், சிறு குறு நிறுவனங்கள் முக்கிய பங்களிக்கின்றன. அதனால இந்த நிறுவனங்களை ஊக்குவிக்கும் விதமா பல திட்டங்களை மத்திய அரசின் எம்எஸ்எம்இ அமைச்சகம் செயல்படுத்திட்டு வர்றாங்க. இதில் முக்கியமானது இந்த கடன் உத்தரவாத திட்டம். சிறு நிறுவனங்கள் வளர்ச்சி பெற நிதி நிற்காமல் கிடைப்பது முக்கியமானது. ஆனால் அதற்காக வங்கிகளில் கடன் பெற பிணையம் அல்லது அடமானம் தேவைப்படும். இது சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு அவர்களின் சிரமத்தை குறைத்து எளிதாக கடன் கிடைக்க கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் இந்த CGTMSE என்கிற கடன் உத்தரவாத திட்டம். எம்எஸ்எம்இ மற்றும் இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி SIDBI இணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டத்தின்படி எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் எந்த பிணையமோ அல்லது மூன்றாம் தரப்பு உத்தரவாதமோ இல்லாமல் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து 10 கோடி ரூபாய் வரை கடன் பெற முடியும். இந்த திட்டம் கடன் வாங்குபவர் மற்றும் கொடுப்பவர்களுக்கு என இரு தரப்பிற்கும் பாதுகாப்பாக செயல்படுகிறது. பயன்பெற விரும்பும் பயனாளிகள் தங்கள் நிறுவனங்கள் குறித்த விவரங்கள், நிதி நிலை, வணிக திட்டம் போன்ற விவரங்களை CGTMSE திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களை அணுகி கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். வங்கியால் கடன் அனுமதிக்கப்பட்டவுடன் வங்கி CGTMSE

0: பார்மசி நிறுவனத்திற்கு விண்ணப்பித்து கடனுக்கான உத்தரவாத காப்பீட்டை பெறும். சிஜிடி எம்எஸ்சி யால் காப்பீட்டு தொகை அங்கீகரிக்கப்பட்டவுடன் கடன் தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கு கட்டணமாக 5 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் வரம்புக்கு கடனில் 0.37% முதல் 0.75% 5 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான கடன் வரம்புக்கு 0.55% முதல் 0.85% கட்டணமாக வசூலிக்கப்படலாம். இந்த கட்டணமானது கடனை பொறுத்தும் வங்கிகளை பொறுத்தும் மாறுபடும். இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடனை திருப்பி செலுத்த தவறும் பட்சத்தில் கடன் தொகையில் 75% முதல் 85% தொகையை அறக்கட்டளை ஈடுகட்டும் என்று கடன் வழங்குபவர்களுக்கு உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. சில பிரிவுகளுக்கு மட்டும் 90% வரையில் உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் MSME வணிக நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து எந்த ஒரு பிணையமும் இல்லாமல் 10 கோடி வரை கடன் பெற முடியும். இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வணிகத்தின் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக திருப்பி செலுத்தும் விதிமுறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதனால் கடன் வாங்குபவர்கள் வணிகத்தின் தன்மையை பொறுத்து நீண்ட காலத்திற்கு தங்கள் கடனை திருப்பி செலுத்த முடியும். பெண்கள் மற்றும் SC ST பிரிவினரால் தொடங்கப்படும் சிறு குறு வணிக நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் அதிக காப்பீட்டை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு www.cgtmse.in என்கிற இணையதளத்தை பார்வையிடலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியது.

தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. திரையிசையின் நிறைவாக பூமகள் ஊர்வலம் படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடியது.

0: திரையிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:30.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418877411.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 July 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 28 வரை நடைபெற உள்ளது.
3: இன்று மாலை 6 தமிழ் தென்றல் டாக்டர் ST கலையரசன் அவர்களின் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
1: கொடிசியா தொழிற் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

இன்னைக்கு நம்ம ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 103 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி. இதில் கோபி வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

விழுப்புரத்திலே நிகழ்ச்சியில இதுவரைக்கும் ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம், நான் பவன்குமார், எஸ்பி கோயம்புத்தூர். வி ஸ்டார்டட் ஏ நியூ இனிஷியேட்டிவ் கால்ட் நிழல். இது என்னன்னா, ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியாவில் அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா, ஒரு கியூஆர் கோட் நம்ம

0: டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டின் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க இல்ல சம் ஏதோ ஈவ் டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விற்கிறாங்க இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி.
1: நேரம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 3 மணி. மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 5:30 மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இது திரை இசை உலாவரும் நேரம். முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் திரை இசை ஒலிக்கும் நேரம் 5:44. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து பயறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். திரை இசையில் தொடரும் பாடல் சொல்லத் துடிக்குது மனசு, திரைப்படத்திலிருந்து கே. ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: போல பொங்குற மனசு பாடாதோ. பூவர சந்து பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு. காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: திரை இசையில் நிறைவாக நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஜென்சி பாடிய பாடல்.

நிறைவு பெற்றது திரை இசை. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:20. நிலையத்தில் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், இன்றிரவு 7 திரைகானம், 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து பயறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது.

0: இன்றிரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 தொடர்ந்து மனோரஞ்சிதம் திரைப்பாடல் தொகுப்பு இடம்பெறும், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரை கானம், இன்று இரவு 10 மணிக்கு அரங்கிசை திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை குறிப்பு. இன்று இரவு 11:10 முதல் மத்திய அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறும். நாளை தொடரும் நிகழ்ச்சிகள் காலை 5:57 மங்கள இசையை தொடர்ந்து குரலும் விளக்கமும், 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், நாளை காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு, தொடர்ந்து திரை இசை, 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசையில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும், பாரூர் எம்.கே. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேர்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே.ஆர். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும், 11:30 ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி, 11:47 கேட்டாலே இனிக்கும் தொடரும். நாளை நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் ஆர்.எஸ். சங்கரி அவர்களின் பாட்டு இடம்பெறும், எஸ். ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே.பி. அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம், 12:50 சேர்ந்திசை, தொடர்ந்து மெல்லிசை. நாளை பகல் 1:10 என்னுயிர் தோழி, 1:55 பாடல் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்ப்புறத்திலே வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, 2:55 வானிலை அறிக்கை. நாளை மாலை 5:30 திரை இசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம், 7 மணிக்கு திரை கானம், 7:15 தமிழில் செய்திகளை தொடர்ந்து ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து, அண்மையில் வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கை யகத்தைச் சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார். 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள், 9:30 திரைகானம். நேர்களை, இதுவரை நாளை மற்றும் இன்றும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. The Union Cabinet today approved a draft bill to set up fast-track courts and to ensure stricter punishment in cases of paper leaks and exam malpractices. The Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi at the Parliament House complex approved the draft bill. Sources told Akashvani News that the proposed legislation is expected to be introduced in the Parliament next week. In a video message yesterday, Prime Minister Modi had announced regarding bringing a bill with provisions for strong action in cases of paper leaks will be introduced in the Parliament. Union Ministers J.P. Nadda and Dr. Jitendra Singh today met the CJP delegation in New Delhi, talking

0: பாமாலை நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: பதிவு செய்யுங்கள்.
2: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம், இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார்.

0: விரிவான செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்படவுள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜே பி நட்டா, மூன்று முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்தவுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுக்களின் போது தங்களின் முக்கிய மூன்று கோரிக்கைகளில் இரண்டை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இப்போ நகர்ப்புறம் அதிகமாக வளர்ந்து வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 38% நகர்ப்புறங்கள் அதிகமான முறையில் இருக்குது. 2047 கிட்டத்தட்ட 50% மேலே நகர்ப்புற வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கேற்ற போல் நம்மளுடைய கட்டட வடிவமைப்புகள் செய்து தர வேண்டும். இப்போ நிறைய கோரிக்கை வச்சுங்க, அந்த கோரிக்கை முழுவதுமே வந்து எங்களுடைய துறை சார்ந்த நிர்வாகிகிட்ட பேசி வரும் சட்டமன்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தில் மிக நல்ல அறிவிப்பு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காவல் மரணங்கள் தொடர்வதை தாவேக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற மரணங்களை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் காவல்துறை நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி காவல் மரணத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஓராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார், திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை

0: பிறப்பித்தது. கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை செயல்படுத்துவதற்கான சிறப்பு அதிகாரியாக வருவாய்த்துறை செயலர் நியமிக்கப்படுவதாகவும், வரும் 31ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பயணியர் நிழற் குடையினை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை 1000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தூய்மைப் பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருனாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள போதை தடுப்பு மறுவாழ்வு மையத்தை ஆட்சியர் திரு மணீஷ் நரவணி இன்று ஆய்வு செய்தார். நாகையில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மார்கனூரில் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ரத்திகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. சிங்கப்பூர் அணிக்கு எதிராக 2 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது. இப்போட்டிகள் பெங்களூருவில் அடுத்த மாதம் 3 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்கள் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:40. முல்லைவனம் திரை இசைப்பாடல்களின் தொகுப்பு கேட்கலாம். கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் KS சித்ரா பாடியது.

0: கிளி.
1: முல்லை வனத்தில் தொடரும் பாடல் சின்ன வீடு. திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் முல்லைவனத்தில் திரை இசை ஒலிக்கும் நேரம் 6:55. முல்லைவனத்தில் தொடரும் பாடல் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து இளையராஜா கே.எஸ். சித்ரா பாடியது.

முல்லை வனத்தில் நிறைவு பாடலாக விஸ்வநாதன் வேலை வேணும் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் எஸ் பி சைலஜா பாடிய பாடல்.

ஒலித்த பாடலுடன் முல்லை வனம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்திகள், தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: 7:10 ஆகாஷவாணி திருப்பூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி. சபரீஷ்.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயிலில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம், பிரதமரின் மக்கள் வங்கி கணக்கு திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம் உள்ளிட்ட மத்திய அரசின் முக்கிய நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. திருப்பூர் கோட்டத்தில் இந்திய அஞ்சல் துறை சார்பில் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, வாடிக்கையாளர்களின் தேவைகள் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் திருப்பூர் அஞ்சல் கோட்டத்துக்குட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் 23ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பெயர், முகவரி, பிறந்த தேதி திருத்தம், செல்லாத பாலிசி மீட்பு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு தேவையான ஆவணங்களுடன் பங்கேற்று பயன்பெறுமாறு அஞ்சல் கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில்

0: திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் நிறுவனம் இணைந்து 18 முதல் 35 வயது வரையிலான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு இந்த இலவச பயிற்சியை வழங்குகின்றன. குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத கால இப்பயிற்சி சென்னையில் நடைபெறும். பயிற்சியின் போது இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை தட்கோவால் வழங்கப்படும். பயிற்சி முடிந்ததும் மாத ஊதியம் ரூபாய் 18,000 முதல் 22,000 வரை பெறும் வேலை வாய்ப்பும் உறுதி செய்யப்படும். விரும்புவோர் www.thatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். 2026-27 ஆண்டுக்கான காரிப் பருவத்தில் நெல், மக்காச்சோளம், சோளம், வரகு, மரவள்ளி, வெங்காயம், மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களுக்கு விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் என திருப்பூர் மாவட்ட வேளாண் துறை அறிவித்துள்ளது. கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் அருகிலுள்ள சேவை மையங்கள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். பயிர்களுக்கு ஏற்ப காப்பீடு தொகை மற்றும் பதிவு இறுதி தேதி மாறுபடும் நிலையில் நெல், மக்காச்சோளம், சோளம், தக்காளி உள்ளிட்ட பயிர்களுக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இறுதி தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 90 அடி உயரம் கொண்ட அமராவதி அணை மூலம் திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் சுமார் 55,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் விவசாயிகள் கோரிக்கையை அடுத்து பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவை வழங்கியதை அடுத்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் பாசன பகுதியில் நிலையில் உள்ள பயிர்களை காப்பாற்ற சிறப்பு நனைப்புக்கும் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முடிய 15 நாட்களுக்கு அமராவதி பிரதான கால்வாய் வழியாக வினாடிக்கு 440 கன அடி வீதம் மொத்தம் 570.24 மில்லியன் அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேலும் அமராவதி ஆற்றில் உள்ள 8 பழைய ராஜ வாய்க்கால்களின் மூலம் பாசன வசதி பெறும் 7,520 ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போக பாசனத்திற்கு வரும் 3ஆம் தேதி வரை 135 நாட்களில் 80 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு, 55 நாட்களுக்கு தண்ணீர் அடைப்பு என்ற அடிப்படையில் தகுந்த இடைவெளி விட்டு வினாடிக்கு 300 கன அடி வீதம் மொத்தம் 2,074 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அமராவதி அணையில் நீர்மட்டம் மொத்தமுள்ள 90 அடியில் 51.45 அடியாகவும் நீர்வரத்து வினாடிக்கு 53 கன அடியாகவும் உள்ளது. திருப்பூர் மாநகராட்சியில் உணவகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நேரடியாக சுகாதார சான்றிதழ் வழங்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் சுகாதார சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு இ சேவை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இணையதளத்தில் பதிவேற்றப்படும் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே சுகாதார சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் இந்த புதிய நடைமுறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
1: திருப்பூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. சபரீஷ். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 3,030 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட

உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு ஒரு பூங்காவிற்கு 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்றும் இதற்கான மாநில அரசின் பங்கு குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரசாயன தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கர்நாடக மாநிலம் பல்லாரி, ஆந்திர மாநிலம் குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1264 கோடி ரூபாய் செலவில் இந்த வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த ரயில் வழித்தடங்கள் மூலம் அப்பகுதிகளின் 99 கிராமங்களைச் சேர்ந்த 700,000 பேர் பயனடைவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இத்தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சியின் இணைய பக்கத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வருவாய் 20% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் 45 கோடி ரூபாய் அளவிற்கு மக்களுக்கு சேமிப்பு கிடைத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். சிறிய நகரங்கள் மற்றும் ஊரக பகுதிகளிலும் இந்த மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென சுற்றுலா காவலர் பிரிவை 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒடிஷா, பஞ்சாப், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், கோவா, தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதை கிரிமினல் குற்றமாக கருத வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் 2,00,000 அங்கன்வாடி மையங்கள் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசின் கட்டுமான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று குண்டூரில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த ஆய்வின் போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு திட்ட ஒப்பந்த புள்ளிகள் செப்டம்பர் மாதம் கோரப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 1299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு கட்டப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். அமராவதியின் வளர்ச்சிக்கு உதவிடும் இந்த திட்டங்களை நிறைவேற்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 2வது சுற்று பேச்சுகள் நிறைவடைந்துள்ளன. புதுதில்லியில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுகளில் தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வ

ஒப்பந்தமாக அமைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விரைவில் இறுதி செய்ய பரஸ்பரம் ஒப்புக் கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்தில் சிறை கண்காணிப்பு பணிகளில் ட்ரோன் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரிஷூரில் உள்ள வியூர் மத்திய சிறைச்சாலையில் தாம் ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் அதில் பகிர்ந்துள்ளார். சிறைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். உதிப்பூர் பங்கி வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாறைகள் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஐநாவின் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு இணையத்திற்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் இதற்கான அறிவிப்பை ஐநா கூட்டத்தில் வெளியிட்டார். வளரும் மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஹரீஷ் கூறினார். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டு காலம் உள்ள நிலையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். உடல் நலம் காரணமாக தாம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் அந்நாட்டு நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் காட்டுத்தீ பரவல் காரணமாக தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேட்ரிட் மண்டலத்தில் காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டில் மட்டும் 1,00,000 ஹெக்டேர் நிலங்கள் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி, நிஹால் சரீன், அர்ஜுன் எரிகேசி, விதித் குஜராத்தி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ராதிகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி 103 FM ரெயின்போவில் நேரம் 7:26:10. உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது தெரிந்து கொள்வோம்.

பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 18,555 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,201 ரூபாய்க்கும், தனி கிழங்கு 17,216 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும், குறைந்தபட்ச விலையாக 10,545 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 18,899 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,369 ரூபாய்க்கும், மஞ்சள் தனி கிழங்கு அதிகபட்ச விலையாக 17,072 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 9,589 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 18,725 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 13,500 ரூபாய்க்கும், மஞ்சள் தனி கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,839 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 12,389 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 18,529 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 15,399 ரூபாய்க்கும், மஞ்சள் தனி கிழங்கு 16,699 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும், குறைந்தபட்ச விலையாக 15,899 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, எதிர்பார்க்கப்படும் வானிலை நாளை முதல் 29/7/2026 வரை வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40% முதல் 50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 முதல் 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வானிலை முன்னெச்சரிக்கை நாளை முதல் 27/7/2026 வரை இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. 28/7 மற்றும் 29/7 ஆகிய நாட்களில் முன்னெச்சரிக்கை எதுவும் இல்லை. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கர் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது.

அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பயிர் வகை பயிர்களில் பயிர்களை தாக்கும் பூச்சிகளும் அதன் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் என்னென்னு பார்ப்போங்க. துவரை காயி, இந்த துவரை காயை இந்த ஈ வந்து துளைத்து உள்ளே சென்று அதனுடைய பருப்புகளை சாரை உறிஞ்சி அல்லது சாப்பிட்றதுனால சுருங்கிடும். பருப்பு சுருங்கிறதுனால மகசூல் குறைந்துவிடும். விதைகளை அரித்து உண்பதனால் பெருமளவு துவரையில் மகசூல் குறைஞ்சிரும். துவரையாகட்டும் உளுந்தாகட்டும் இந்த காயை வந்து மிகுந்த சேதாரத்தை உண்டு பண்ணக்கூடியது. இது வந்து வெண்டை, குசும்பா, துவரை பயிர்கள் ஆகிய பயிர்களை சுலபமாக தாக்கக்கூடியது. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, மொத்த பயிரில் 70-80% காயில் இது தாக்கும் வல்லமை கொண்டது, திறன் கொண்டது. ரொம்ப சின்ன ஈங்க, இது கருநீல நிறத்தில் இருக்குங்க. இனச்சேர்க்கை செய்யப்பட்ட பெண்ணி வந்து முட்டைகளை வந்து தனித்தனியாக பிஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த பிஞ்சில் விட்டுருங்க. சும்மா ஒரு ஈ வந்து 70-80 முட்டைகளை போடுங்க. ஒரு பிஞ்சிலேயே 3-4 முட்டைகளை வரைக்கும் கூட அடர்த்தி கம்மியாக இருக்கும்போது காணப்படுங்க. அதாவது காயோட எண்ணிக்கை கம்மியாக இருந்ததுன்னா ஒரே காயிலேயே 3-4 முட்டையும் இருக்குங்க. இது முட்டையிலிருந்து புழு வருது பாருங்க, அது வந்து 3 நாளில் வெளியே வந்துடுங்க. அது பச்சை இளங்காய்களோட முத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அதை தின்னு 9-10 நாளில் முழுமையாக வளர்ச்சி அடையும். புழு வந்து வெள்ளையாக, தலைகள் கால்கள் எதுவும் இல்லாமல் சும்மா அப்படியே உருளை மாதிரி இருக்குங்க. அதுதான் தொலைச்சிட்டு உள்ளுக்குள்ளே போயிடும். அந்த காய் உள்ளுக்குள்ளே போகுது இல்லைங்களா, அந்த காய்க்குள்ளேயே கூண்டு புழுவாகி 4-12 நாள் அதாவது சீதோஷ நிலையை பொறுத்து இது ஈயாக வெளியே வரும். இந்த ஈ வந்து 1-1.5 வாரம் வரைக்கும் உசுரோடு இருக்கும். திருப்பியும் இதே மாதிரி தன்னோட சேதாரத்தை செய்யும். புள்ளிக்காய் துளைப்பான், மறுக்கா டெஸ்ட்லாலிஸ். இந்த புள்ளிக்காய் துளைப்பான் பார்த்தீங்கன்னா துவரை, அவரை, தட்டைப்பயிறு, தக்கப்பூண்டு அந்த செடிகளில் வந்து நிறையா காணப்படுங்க. இந்த செடிகள் இருக்கிற பூக்கள் இருக்கு இல்லைங்களா, பூவை வந்து ஒன்றா நூலாம்படையால் சேர்த்து அவற்றை வந்து அதுக்குள்ளே இந்த புழு இருந்துக்கிட்டு அந்த பூக்களை தின்னும். சரி, நூலாம்படையால் சேர்த்து இந்த பூக்களை சாப்பிடும்போது பூக்கள் உதிர்ந்து விடும், வாடி உதிர்ந்து விடும். அப்போ நமக்கு மகசூல் இழப்பு அதிகமாக காணப்படும். பூக்களெல்லாம் உதிர்ந்துருச்சு, அப்போ பிஞ்சு பிடிச்சிருச்சு வச்சுங்க, பிஞ்சுக்குள்ளே இது வந்து துளைத்து அந்த பிஞ்சுக்குள்ளே போயிடும். பிஞ்சு கிடைக்கல, இது முன்னாடியே வந்துருச்சுன்னு வச்சுங்க, தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த செடியோட தண்டில் தொலைச்சி உள்ளுக்குள்ளே போய் இது சாப்பிடும். தண்டையும் துளைக்கும், பூவையும் துளைக்கும், காயையும் துளைக்கும். இந்த புழுவும் வந்து மங்களாக பச்சை கலரில் இருக்குங்க, பழுப்பு நிற தலையோடு இருக்கும். உடம்புல கரும்புள்ளிகள் அங்கங்கே காணப்படும். மெல்லிய ரோமங்களும் இருக்கும். காய்கள் அல்லது பூக்களை பிணைத்து அதுக்குள்ளே கூட்டுப்புழுவாக மாறும். பட்டாம்பூச்சி பார்த்திங்கன்னா சின்னதாக மஞ்சள் கலரில் வெண்மையான கோடுகளோட அடையாளத்தில் காணப்படும். இது புள்ளி காய் துளைப்பான். இதே வந்து காய் துளைப்பான் இன்னொன்று இருக்குதுங்க, அது வந்து சாதாரண ஈட்டியெல்லாம் ஜிங்க்னெல்லாம் அதுக்கு பேர். அது வந்து சிறிய சாம்பல் கலந்த பழுப்பு நிற முன்றக்கைகளோட முன் உரத்தில் வெண்கோடுகள் கொண்டு காணப்படும் தாயந்து பூச்சி. புழு வந்து பச்சை கலரில் தான் இருக்கும். அதோட புழுவோட முன்பகுதியில் ஒரு 5 கரும் புள்ளிகள் காணப்படும். இதுவும் காயை தொலைச்சி உள்ளுக்குள்ளே போயிடும். உள்ளுக்குள்ள பருப்பை பூரா சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு உள்ளுக்குள்ளே கூட்டுப்புழுவாகி முழு வளர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் தாய் பூச்சியாக தான் வெளியே வரும். இதோட பேர் ஈட்டியல்லா ஜிங்க்னல்லா. அடுத்தது வந்து அவரை காய்ப்புழு, இது அடிசுரா அட்கின்சோனியன் இதுக்கு பேருங்க. இப்போ சொல்கிறது பூரா எல்லாம் காயை துளைச்சி காயை சாப்பிட்ற புழுக்கள். இதுவும் வந்து ஹெலிகோர் பார்மிஜரா சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி, அதாவது பச்சை காய்ப்புழு மாதிரியே பச்சை நிற புழு தான் இது. அவரை காயை துளைச்சிக்கிட்டு அதுக்கு சாப்பிட்றத நீங்கள் பார்க்கலாம். இந்த புழுவோட உடலில் பக்கவாட்டில்

0: பார்த்தீங்கன்னா பழுப்பு நிற அடையாளங்கள் காணப்படும். அது மாதிரி பின்பகுதி சற்று தூக்கியது போல் காணப்படும். எலிக்கோவர்பா ஆரம்பிச்சிற பச்சை காய்ப்புலிருந்து இந்த அவரை காய்ப்புழுவை சுலபமாக இனம் பிரித்து காண முடியும். பூக்கள், பூ முக்குகள், பிஞ்சுகள், காய்கள் இது எல்லாத்தையும் இதுவும் தாக்கும். இந்த புழு வந்து பச்சை காய் புழு மாதிரி தலையை மட்டும் விட்டு சாப்பிடாது, முழு புழுவும் காயினுள் சென்றுவிடும். அப்போ புழு இருக்கிறதே தெரியாதுங்க. பட்டாம்பூச்சி வளர்ந்த தாய்ப்பூச்சியானது முன்றக்கை வெண்மையாகவும் பழுப்பு நிற புள்ளிகளுடனும் காணப்படும். இதோட முட்டை பருவம் வந்து 2-3 நாட்களுங்க. முழு வாழ்க்கை பருவம் வந்து 2-3 வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். கூட்டுப்புழு வந்து 8-10 நாள். இதோட தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியிலேருந்து நவம்பர் வரை நல்ல மிகுதியாக காணப்படும். அடுத்தது வந்து நீல வண்ணத்து பூச்சிகள். இந்த நீல வண்ணத்து பூச்சிகள் இரு வகையாக பூச்சிகள் உண்டு. அவரை, துவரை, தட்டப்பயிறு முதலியவற்றின் பூ மொக்குகள் இருக்கு இல்லைங்களா, பிஞ்சுகள் இருக்குல்ல, இதெல்லாம் தாக்கி சேதப்படுத்தக்கூடியது. ஒரு வகையான நீல வண்ணத்து பூச்சி வந்து தட்டையாக மங்கலான பச்சை அல்லது மஞ்சள் நிறமாக புழு காணப்படுங்க. உடலில் சிகப்பு கலர் கோடு இருக்கும். அது கூட மென்மையான ரோமங்கள் காணப்படும். இன்னொரு வகையானது பச்சையான சுறுசுறுப்பான உடலும் ரோமங்கள் அற்றும் காணப்படும். இந்த ரெண்டு பச்சை நிற நீல வண்ணத்து பூச்சி சொன்னோம் இல்லைங்களா, இது வளர்ந்த வண்ணத்து பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ரெண்டு முடி போன்ற அமைப்பு, பின்றக்கையில் முடி போன்ற அமைப்பு காணப்படும். சிறிய அழகான வண்ணத்து பூச்சி. முன்றக்கை மற்றும் பின்றக்கைகளில் கண்கள் போன்ற புள்ளிகள் காணப்படும். சில சில கோடுகளும் காணப்படும். இந்த பூச்சியோட, வண்ணத்து பூச்சியோட இளம் புழுக்கள் இருக்கு இல்லைங்களா, இது பூக்கள் மற்றும் காய்களை தாக்கி சேதப்படுத்தி அவைகளை உதிர செய்துவிடும். இந்த காய் பெருசாகிருச்சு அப்படின்னா இந்த புழு வந்து உள்ளுக்குள்ளேயே கூட்டுப்புழுவாகி அதிலேயே தங்கிவிடும். அவரைக்காய் நாவாய் பூச்சி, ரிப்டாப்டரஸ் பெடஸ்ட்ரிஸ் அப்படின்னு இதுக்கு பேருங்க. இந்த இளம் நாவாய் பூச்சி ஆகட்டும் இல்லை முதிர்ந்த பூச்சி ஆகட்டும், அவரை, தட்டைப்பயிறு, உளுந்து, பீர்க்கை ஆகியவற்றின் இளம் தளிர்கள் அல்லது இளம் காய்கள் காய்கள் இதோட சாரை தொடர்ச்சியாக உறிஞ்சி சேதம் உண்டாக்கும். அதாவது இது ஒரு சின்னதாக தன்னோட வாய்ப்பகுதியை உள்ளுக்குள்ள அனுப்புகிற இடம் மட்டும்தான் தெரியும், உள்ளுக்குள்ள அந்த முத்தில் இருக்க சாரப்பூரா சாப்பிட்றும். இது வந்து ஒரு விதமான வாசனையும் கொடுக்கும். சரிங்க.
1: எஃப்எம் ரெயின்போ 103 இல் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது

0: வகை பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து நம்மிடையே கூறிக்கொண்டிருக்கிறார். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள்.
1: அவரை அசுவினி, இந்த அசுவினி வந்து அவரை, தட்டை, துவரை, சீமை, அகத்தி, நிலக்கடலை போன்ற அநேக பயிர்களை தாக்கக்கூடியது. இது வளரும் துளிர்கள், பூக்கள், பூ மொக்குகள், பிஞ்சுகள், பிஞ்சு காய்கள் முதலியவற்றில் கூட்டமாக இருந்து கொண்டு தொடர்ச்சியாக சாரை உறிஞ்சும். சார் உறிஞ்சனால என்ன சார் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். சார் உறிஞ்சனால அந்த செடியோட வீரியமே சுத்தமாக குறைஞ்சி போயிடும். ஒரு செடியோட வீரியம் குறைஞ்சிருச்சுன்னா பூக்கும் திறன் குறைந்துவிடும். பூக்கும் திறன் குறைந்தோடனே காய்க்கும் திறனும் குறைந்துவிடும். நமக்கு மகசூல் வந்து குறைஞ்சிரும். மகசூல் குறைஞ்சா பாடுபடுறதுக்கு லாபம் இருக்காது. நம்ம போட்டோமா 2 மாதம் 3 மாதத்தில் ஓரளவுக்கு காசு பார்க்கணும்னு உளுந்து, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிரெல்லாம் போடுறாங்க. இப்போ இந்த பூச்சி வந்துருச்சுன்னா நமக்கு மகசூல்

பூக்கும் திறன் குறைந்துவிடும். பூக்கும் திறன் குறைந்தோடனே காய்க்கும் திறனும் குறைந்துவிடும். நமக்கு மகசூல் வந்து குறைஞ்சிரும். மகசூல் குறைஞ்சா பாடுபடுறதுக்கு லாபம் இருக்காது. நம்ம போட்டோமா 2 மாதம் 3 மாதத்தில் ஓரளவு காசு பார்க்கணும்னு உளுந்து தட்டைப்பயிறு பச்சைப்பயிரெல்லாம் போடுறாங்க. இப்போ இந்த பூச்சி வந்துருச்சுன்னா நமக்கு மகசூல் இழப்பு ஏற்படும், லாபத்தில் கணிசமான அளவு குறையும். அடுத்தது பார்த்திங்கன்னா தண்டு ஈ, மெலன் அக்ரோமைசா அப்டியூஸான்னு இந்த இதுங்க. இதுவும் அவரை, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, உளுந்து போன்ற பல பயிர்களை தாக்கக்கூடியது. சில சமயம் பார்த்திங்கன்னா இது இதனுடைய தாக்குதல் வந்து வெகுவாக இருக்கும். இந்த சின்ன செடி வருது பார்த்திங்களா, தண்டில் வந்து முட்டைகளை வந்து பெண் ஈ வந்து வச்சிடும். புழுக்கள் வந்து அந்த தண்டை துளைச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் கொடி அல்லது செடியோட நறு குருத்தை வந்து சாப்பிட்றோம், அதாவது ஊனை சாப்பிட்றோம். சாப்பிட்றதுனால என்னாகும், இந்த செடிகள் வந்து வாடிவிடும். அந்த மாதிரி வாடின செடிங்க அங்கங்கே இருந்துச்சுன்னா நாம் கண்டுக்கலாம் தண்டி தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அதுக்கு தகுந்த பாதுகாப்பு முறைகளை எடுக்கணும். தண்டு பகுதிகள் வந்து சொரசொரப்பாக மாறிடும். பார்த்திங்கன்னா ஒரு கலலை சற்று வீங்கினது போல் காணப்படும். நல்லா காத்தடிக்குதுன்னு வச்சுங்க அந்த தண்டு உடஞ்சிருங்க. அப்போ உடஞ்சறனால என்னாகும், செடி நமக்கு நஷ்டமாகிவிடும். இந்த மேற்கூறிய பூச்சிகளின் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை இப்போ பார்க்கும். பயிர் வகை பயிர்களை தாக்கும் பூச்சிகளில் முக்கியமானவை வந்து காய் துளைக்கும் பச்சை காய்ப்புழு, அப்புறம் காய்ப்புழு, காய் துளைப்பான், புள்ளி காய்ப்புழு, அவரை காய்ப்புழு, நீல வண்ணத்து பூச்சி, அதெல்லாங்க. தண்டு ஈ, அவரை, தட்டப்பயிறு, உளுந்து போன்ற பயிர்களில் பொதுவாக சேதப்படுத்தக்கூடியது. இவர் தவிர அசுவினி, நாவாய் பூச்சி, அதெல்லாமும் நமக்கு சேதத்தை உண்டு பண்ணுது. பயிர் வகை பயிர் வண்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டிலெல்லாம் இந்த உளுந்தெல்லாம் வாங்கி வச்சா ஒரு வண்டு வருங்க. இது வந்து செடி காட்டில் இருக்கும்போது சேதம் பண்ணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சேமித்து வைக்கும் போதும் சேதப்படுத்தக்கூடிய இன்னொரு பூச்சி. இந்த மாதிரி இருக்கிற பூச்சிகளை நாம் மேலாண்மை பண்ணுறதுக்கு உளவியல் முறைகளை மாற்றி அமைப்பதன் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, செடிகளுக்கு செடிவெளி இடைவெளியை அதிகரிக்கணும். அப்போ ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு அந்த புழு பூச்சி நவுறது தடுக்கப்படுது. இப்போ துவரையெல்லாம் போட்டிங்கன்னா நெருக்கமாக நடுறதுனால இந்த பச்சை காய்ப்புழு, புள்ளி காய்ப்புழு, காய்ப்புழு, அசுவினி இதெல்லாம் சுலபமாக ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு போயிருங்க. இப்போ இந்த மாதிரி செடிகளை தள்ளி வச்சுட்டா அந்த ஒரு செடியோட நின்றுரும். நாம் காடை சுற்றி பார்க்கும்போது இந்த செடியில் அசுவினி வந்துருச்சா அதை ஒதுக்கி விட்டு அந்த செடிக்கு மட்டும் பாதுகாப்பு முறைகளை கையாண்டால் மற்ற செடிகளுக்கு பரவுவதை தடுக்கலாம், நமக்கு காசு மிச்சங்க. அப்புறம் காய்ப்புழுவின் எண்ணிக்கையும் இந்த மாதிரி செடிகளை தள்ளி வச்சுட்டா நல்லாவே குறைஞ்சிருங்க. நாம் எப்போ எந்த சமயத்தில் விதைக்கிறோம் அப்படின்னு பார்த்து முன்பட்ட சாகுபடி வந்து இதுக்கு உகந்ததுங்க. செப்டம்பர் முதல் நவம்பர் வரை விதைக்கப்படும் உளுந்து பயிரில் தண்டி தாக்குதல் குறைவாக காணப்படுவதாக ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுகின்றன. டிசம்பர் மாதம் முதல்ல மார்ச் மாதம் வரை விதைக்கப்படும் அவரையில் காய்ப்புழுவின் சேதம் மிகுதியாக காணப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்ததுங்க, பூச்சி தாக்காத அல்லது பூச்சி எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை நாம் அநேகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எதுன்னு பார்த்து நம்மளோட ஊருக்கு, நம்மளோட ஏரியாவுக்கு உகந்ததாக பார்த்து வாங்கி அதை பயிர் பண்ணணும். இதனால் இந்த பூச்சி தாக்குதலுக்கு நம்ம செலவு பண்ணுற காசு மிச்சமாகவும் பயிரும் நல்லா வரும். உயிரியல் முறையில் நாம் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அதுக்கு என்னென்ன உயிரியல் முறைன்னு பார்ப்போம். பச்சை காய்ப்புழு, புள்ளி காய்ப்புழு, காய்ப்புழு சொன்னோம் இல்லைங்களா, இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு 5 நாளைக்கு 1 சிசி ட்ரைகோக்ரோமா கைலோனிஸ் அப்படிங்கிற முட்டை ஒட்டுண்ணியை நாம் வாங்கி ரிலீஸ் பண்ணோம்னா இந்த முட்டை ஒட்டுண்ணி போய் பச்சை காய்ப்புழுவோட முட்டையில் தான் முட்டை வைக்கும். அது வந்து ட்ரைகோக்ராமா கைலோனிஸுங்கிற முட்டை ஒட்டுண்ணியின் இளம் புழு வந்து ஹெலிகோர்ப் ஆர்மிஜராங்கிற பச்சை காய்ப்புழு முட்டைக்குள்ளே வளர்ந்து அதில் இருக்கிற ஊன்களை உண்டு வெளியே வரும்போது ட்ரைகோக்ராமா கைலோனிஸ் முட்டை ஒட்டுண்ணியாக வெளியே வரும். ஸோ அது பச்சை காய்ப்புழுவோட முட்டை அழிந்துவிடும். இது ஒரு வகை. அடுத்தது, இப்போ பச்சை காய்ப்புழு இருக்குது, பச்சை காய்ப்புழுவை நம்ம கொல்லணும் அப்படின்னோம்னா அதுக்கு வந்து விளக்கு பொறி வைக்கலாம். விளக்கு பொறி வச்சு தாய் அந்த பூச்சியை

0: கவர்ந்து அழிப்பதன் மூலம் கொள்ளலாம். அடுத்தது இனக்கவர்ச்சி பொறி. பச்சை காய்ப்புழுவுக்கு மற்றும் காய்ப்புழுக்களுக்கு இனக்கவர்ச்சி பொறி உண்டு. இந்த பொறியை வாங்கி வயலில் எட்டு ஒரு ஏக்கர் அஞ்சுலேருந்து எட்டு பொறி ஒரு ஏக்கராக்கு வாங்கி வச்சு ரெகுலராக அந்த பொறிகளை ஆய்வு செய்து அதில் விழுந்திருக்க பூச்சிகளை எடுத்து அழித்து விட வேண்டும். இதன் மூலம் தாக்குதலை குறைக்கலாம். அடுத்தது வந்து வயலில் நடவு செய்யறதுக்கு முன்னாடி வேப்ப முன்னாக்கை இட்டு நட வேண்டும். இவ்வாறு நடுவதால் நமக்கு வந்து ஆரம்ப காலத்தில் 30 நாளைக்குள்ளே வர சாறு உறிஞ்சல பூச்சி இந்த துளைப்பான்களை தவிர்த்து கொள்ளலாம். அப்புறம் பச்சை காய்ப்புழுவை கட்டுப்படுத்துவதற்கு பச்சை காய்ப்புழு என்பிவிங்கிற நச்சு உயிரி உண்டுங்க. இந்த என்பிவிங்கிற நச்சு உயிரியை ஒன்றும் இல்லைங்க, ஒரு 500 புழு எடுத்து அந்த நச்சு உயிரியை தாக்குன புழுங்களாக எடுத்து கரைச்சி ஒரு நைட் வச்சுருந்து அந்த தண்ணி அடுத்த நாள் வடிகட்டி இந்த பச்சை காய்ப்புழு தாக்கப்பட்ட எந்த பயிர் வகை பயிர் செடியாக இருந்தாலும் அதுக்கு அடித்து விட்டுட்டோம்னா இந்த இலைகளை சாப்பிட்ற பச்சை காய்ப்புழுவுக்கு இந்த வைரஸ் நோய் வந்து அதுவும் இறந்துவிடும். அதனால் இந்த காய்ப்புழுவை கண்டுபிடிக்கிறத நாங்கள் எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இலையோட கொழுந்து பகுதி இருக்கு இல்லைங்களா, தளவு பகுதி, அந்த செடியோட தளவு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த காய்ப்புழுவே மேலே ஏறி தலைகளாக தொங்குங்க, செத்து போய் அந்த புழுவை ஈஸியாக எடுத்து நாம் கரைச்சி கொஞ்சம் சக்கரை கலந்து 200 லிட்டர் தண்ணியில் ஒரு ஏக்கராக்கு அடிக்கிறது மூலம் நாம் இதை கட்டுப்படுத்தலாம். சார் நான் ஆர்கானிக்காக பல்சஸ் பயிர் பண்ணுறேன், பயிர் வகை பயிர்களை பயிர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடியுரமாக வேப்ப முன்னாக்கு போடுங்க. வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 30 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு பூக்கும் தருவத்துக்கு முன்னாடி அடிங்க. பூ திருச்சு அப்படின்னா மடமடன்னு அது காயாக மாறிடும். அப்போ வந்து வேம்பின் மூலக்கூறான அசடைடின் 1500 ppm 3000 ppm 5 மில்லி 1500 ppm 3000 ppm 3 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்து 200 லிட்டர் தண்ணி ஒரு ஏக்கராவுக்கு தேவையான அளவுக்கு அடித்து பயிர்களை தாக்கும் பூச்சிகள்லேருந்து பயிர்களை பாதுகாத்துக்கலாம். இது ரெண்டாவது முறை. மூணாவது வெள்ளை இந்த பறக்கிற அசுவினி பூச்சிகள், இதை கட்டுப்படுத்துறதுக்கு மஞ்சள் நிற ஒட்டும் பொறியை பயிர்களில் அங்கங்கே வைக்கலாம். இலைப்பேன் வருது அப்படின்னம்னா நீல நிற ஒட்டும் பொறியை வைத்து இலைப்பேன்களை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இந்த துளைப்பான்கள் மற்ற பூச்சி தண்டுகி இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு அஸ்டம் ப்ரைடு அப்படிங்கிற மருந்தை அடிக்கலாம். இல்லையா தயோமீதாக்சாம் அப்படிங்கிற மருந்து 0.4 gram அதை அடித்து கட்டுப்படுத்தலாம். இல்லையா நமக்கு வந்து இயற்கையான முறையில் நாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னம்னா வேம்பின் மூலக்கூரை இந்த பூச்சி புழுக்கள் அதாவது காய் பூ பூக்கிறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடிச்சு விட்டோம்னா அதோட வாசத்துக்கு இந்த துளைப்பான்கள் வராமல் நாம் தடுத்து நல்ல மகசூல் எடுக்கலாம். பயிர் வகை பயிர்களில் 60 நாளில் ஒரு மருந்து கொடுத்தாவே பெருசு. நீங்கள் 2 மருந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட லாபத்தோட அளவு வந்து வெகுவாக குறைந்து விடும். அதனால் பூச்சிகளின் தாக்குதல் மற்றும் எண்ணிக்கையை பொறுத்து சரியான சமயத்தில் சரியான மருந்தை தேர்வு செய்து அடிக்க வேண்டும். இதன் மூலம் பயிர் வகை பயிர்களில் நல்ல லாபத்தை பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.
1: இதுவரைக்கும் பயிர் வகை பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் என்னென்ன, இதோட தாக்குதல் எப்படி இருக்கு, எந்தெந்த பருவத்தில் இந்த தாக்குதல் ஏற்படுது, இதன் அறிகுறிகள் எப்படி இருக்கும், இந்த பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் எப்படி நாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066631

0: 2288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஏ

நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக

நீங்கள் கேட்டவை படத்தில் இருந்த ஒரு அருமையான பாடல் கேட்டுகள் ஷோ. எஸ் ஜானகி வாய்ஸ்ல இளையராஜா மியூசிக்ல மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி வாய்ஸ்ல எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா சேர்ந்து இசையமைத்திருந்த அந்த பாடல். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

நேரம் 8:09 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில அருமையான பாடல்கள் கேட்டு கச்சிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியது, இசை SA ராஜ்குமார்.

மண்ணும் என் பேர் சொல்லும். உறவுகள் எனக்கு என இருந்தது, கனவுகள் பாதியில் கலைந்தது, ஆம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விடியது, சத்தத்தால் அராஜகம் அழியது, ரத்தத்தால் அதோ தலை உருளுது, சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது, துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம். Takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita tak

மீரா படத்துல இருந்த ஒரு அருமையான பாடல் கேட்டு கச்சிங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லே வாய்ஸ்ல இல்லை கச்சா மியூசிக்ல. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ராசையா திரைப்படத்திலிருந்து வருது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பிரீத்தி வாய்ஸ்ல இளையராஜா மியூசிக்ல.

நேரம் 8:46 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல மனோகஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டு கழிச்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சக்திவேல் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடியது இசை.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
1: தமிழ்நாடு சீட் சேவர்ஸ் நெட்வொர்க் இன்னைக்கு ஒரு 800 ரகமான காய்கறி விதைகளை தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பலவிதமான டைவர்சிட்டியை கொண்டு வந்து அதை விளை வச்சு அந்த விளை வச்ச விதைகளை எடுத்து மறுபடியும் அந்த ஊர்களுக்கு பரவலக்கம் பண்ணக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோங்க.
2: அண்மையில் வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800 மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார்.

நேரம் 8:59 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல நேர்கள் இதுவரைக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சிங்க. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்களோட பயணித்த நான் ஆர்ஷி தமிழ். நன்றி நேயர்களே. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

திரைக்கானத்தில் தொடரும் பாடல் தீனா திரைப்படத்திலிருந்து பவதாரிணி மகாலட்சுமி ஐயர் மற்றும் முருகன் பாடிய பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் திரைகானம் ஒலிக்கும் நேரம் 9:46. திரைகானத்தில் தொடர்வது மின்னலே திரைப்படத்திலிருந்து ரூப்குமார் ரத்தோட் திப்பு பாடிய பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் திரைகானம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல்.

திரைகானத்தில் நிறைவு பாடலாக பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா கே எஸ் சித்ரா பாடிய பாடல்.

ஒலித்த பாடலுடன் திரை கானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்களை வர இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரங்கிசையில் இன்று காமகோடி பாய் அவர்களின் ஜலதரங்கம் மற்றும் அரங்கிசையில் முதலாவதாக கஜானான யுதம் என தொடங்கும் தீக்ஷித கிருதி சௌராஷ்டிராகம் ஆதி தாளம்.

நேரம் 10:11. அரங்கிசையில் அடுத்ததாக ஜாமஜவரகமன என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஹிந்தோளம் ராகம் ஆதி தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில் 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது அரங்கிசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த இசையாக நீயே பாராமுகம் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ஹம்சநாதம் ராகம், ஆதி தாளம்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 11:20. நிலையத்தில் நாளை ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:57 மங்கள இசையை தொடர்ந்து குரலும் விளக்கமும். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 7:00 சுழல் விளக்கு, தொடர்ந்து திரை இசை இடம்பெறும். 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே, 9:00 அரங்கிசையில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பாரூர் M.K. அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேர்தலை R. அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், K.R. சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நாளை காலை 10:00 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும், 11:30 ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி, 11:47 கேட்டாலே இனிக்கும் தொடரும். 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 சங்கீத சாரலில் R.S. சங்கரி அவர்களின் பாட்டு, S. ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், K.P. அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 12:50 சேர்ந்திசை, தொடர்ந்து மெல்லிசை. 1:10 என்னுயிர் தோழி, 1:55 பாடல் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை, மாலை 5:30 திரை இசை, 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம் திரை இசை பாடல்கள், 7:25 ஏறுமூர் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து, அண்மையில் வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800 மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய் மண் இயக்கத்தை சார்ந்த பிரதீப்குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார். நாளை 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்தர விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:30 மனோரஞ்சிதம் தொடரும். நாளை 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரை கானம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அதித்தி பானர்ஜி அவர்களின்

பாட்டு இடம்பெறும். நாளை இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 மணிக்கு நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. நேர்களே, இதுவரை நிலையத்தில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: police has refuted fake news circulating on social media, claiming that Delhi police has imposed a ban on food delivery app services across New Delhi area. In a social media post, Delhi police said that this claim is completely false, baseless and misleading. It said that the Delhi police has not imposed any ban on the delivery services in New Delhi area. And in shooting, India, Saiya won the silver in the women's 10-meter air pistol event at the ISSF World Cup in Hangzhou, China, opening the country's medal account at the tournament. 22-year-old shooter scored 243.4 in the final to secure a podium finish against a strong international field. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11:10:15. நேயர்களே, நமது 999 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறுகின்றன. நாளைய நமது நிகழ்ச்சிகள் இதே அலைவரிசையில் காலை 5:51 துவங்கும். உங்களோடு இதுவரை இணைந்திருந்த அறிவிப்பாளர் முனைவர் திருமூர்த்தி சிவகுமார். நன்றி நேயர்களே. ஜெய்ஹிந்த்.